நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 22ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. மங்கள இசையோடு நமது FM ரெயின்போ புதுவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நாலொரு குரல். தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவ்வையத்து முந்தியிருப்ப செயல். மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இந்த குரலுக்கான விளக்கம், தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி, கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தல் என்பதாகும்.

நேரம் 6 மணி. நேயர்களே, இனி நமது FM ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி செல்லப்பிராணிகளுக்கான உணவு தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். காலை 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சி.

0: தலைப்பு தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி செல்லப்பிராணிகளுக்கான உணவு தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். காலை 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் தொடர்ச்சி. வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கான இரத்த சோக நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நேரலையில் இணைக்கிறார் ஆர்ஜே பாரதி தேவி. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம் இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ லைவ் கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். நேர்முகம் காண்பவர் பி ஆனந்தி. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மூட்டு வலியும் முடக்குவாதமும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஜவஹர்லால் பட்ட மேற்படிப்பு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன எலும்பு முறிவுத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி பசுபதி அவர்கள். நேரலை நிகழ்ச்சி மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் லைவ் ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். மாலை 6:20 முதல் 7:00 வரையும் தொடர்ந்து 7:02 முதல் 7:15 வரை மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரையும் மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப் எம் ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 2வது குறுக்கு தெரு இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6

0: 05006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேயர்களே, இனி நமது 1215 kHz-ல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி ரங்கராஜன் புல்லாங்குழல் இசை, சி என் சந்திரசேகர் வயலின், பி ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். 10:00 கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம் மரம் இயற்கை தந்த வரம் தலைப்பில் தொலைபேசி வழி நேயர் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 12:00 சித்திரம் ஓவியம் பேசுகிறது. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மாம்பலம் சகோதரிகள் ஆர். விஜயலட்சுமி, ஆர். சித்ரா பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 என்றும் இணையவை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 ஒளிச்சித்திரம் நான் படித்த மாப்பிள்ளை திரைப்படம் இசை சந்திரபோஸ், கதை வசனம் இயக்கம் வி. சேகர். 5:00 பொன் மாலை பொழுது மாலை என்ற தலைப்பில் பாடல் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு கிராம உழவர் கே. ஜெயக்குடி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் தன்னை பராமரிப்பு பற்றிய பணை செய்தி கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். காலை 8:10, 8:11, 8:58 ஆகிய நேரங்களில் மணிகளில் செய்திச் சுருக்கமும், மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது முதன்மை அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். தொடர்வது சென்னையஞ்சல்.
4: நேரம் காலை 6:10.
5: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி. ஆ. இளவழகன் அவர்கள்.
6: மட்டற்ற மன மகிழ்ச்சி, உயர்ந்தோங்கும் உள்ள கிளர்ச்சி, குறைவற்ற குதூகல எழுச்சி, இவற்றை குறிக்கும் உவப்பான சொல் உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும். உய்யல் கூட்டல் ஆலா என பிரித்தால் உல்லாசவானில் துன்பங்களை கடந்து இன்பச் சிறகுகளை விரித்து சலனமற்ற வாழ்வு வாழுதல் எனும் பொருளாக விரிவடையும். பிழைக்கும் வழி எனவும் அதனை பிரித்து பொருள் கொள்ளலாம். நினைந்தக்கால் உய்யல் ஆமே எனும் திருநீத்தான தாண்டகமும், உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ என அப்பர் தேவாரமும், உயில் ஆவது ஓர் நெறி புக உதவிட வேண்டும் என கம்ப ராமாயணமும், புவி மீது பொய்யுரை பேசும் மாதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என பட்டினத்து அடிகளாரும், வாழ்வாங்கு வாழுதலையும் பிழைக்கும் வழிமுறைகளையும் உயியல் எனும் சொல் மூலம் உயர்த்தி காட்டுகின்றனர். உயியல் கூட்டல் ஆலா சொல்லின் பிற்பகுதி ஆலா என்பது வடதுருவ ஆர்க்டிக்கிலிருந்து தென்துருவ அண்டார்க்டிக் வரை சுமார் 25,000 கிலோமீட்டர் வலசையாக பறந்து செல்லும் புவி முனை கடல் பறவையை குறிக்கும். 3/4 அடி நீளம், 100 கிராம் எடை, நீண்ட இறக்கைகள் இவற்றை கொண்ட ஆலா கடல் பறவை ஆண்டுக்கு 2 முறை கோடைக்காலத்தை அனுபவித்து 35 ஆண்டுகள் வாழும் தன்மை உடையவை. ஆலா கடற்பறவைகளை தனுஷ்கோடியின் தென்முனையில் கூட்டங்கூட்டமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிறகடித்து வாழ்வதை நாம் இன்றைக்கும் காணலாம். ஓய்வின்றி சுற்றித் திரும்புவரை பார்த்து, ஏம்பா இப்படி ஆலா மாதிரி பறக்கிற எனும் ஊர்ப்புற சொல்லடைவு புலம் பெயரும் போதும் இறை தேடும் போதும் இடைவிடாமல் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் ஆலா கடற்பறவையின் வியத்தகு செயலையே குறிக்கும். நீர்ப்பரப்பின் மேல் உயரத்தில் பறக்கும் போதே திடீரென செங்குத்தாக நீருக்குள் பாய்ந்து மீனை கொத்தி கவ்வி மேலே வந்தபின் வானத்தில் பறந்தபடியே உயர துப்பி எரியும் அந்த மீனை. ஆகாயத்தில் தலைகீழாக மீன் திரும்பி வரும்போது மறுபடியும் மீனை கவ்வி அப்படியே விழுங்கிவிடும் திறன் வாய்ந்தவை ஆலா கடல் பறவைகள். அப்படி செய்வதால் மீன்களின் செதில்கள் ஆலா பறவையின் தொண்டையில் சிக்கிக்கொள்வதில்லை. இப்போது உய்யலாலா எனும் 5 எழுத்து மந்திரத்தை என்னவென்று கேட்கலாமா? உடன்பாடான உணவு 1, உரிய உறக்கம் 2, நேரிய உடற்பயிற்சி 3, சீரிய உளப்பயிற்சி 4, உவப்பான உரையாடல் 5. இந்த 5 உவகை நெறிகளையும் கொண்ட உய்யல் எனும் வாழ்க்கை அமைந்தால் ஆலா எனும் அற்புத வலசை கடல் பறவையாக வையத்துள் சிறகடித்து வாழலாம் என்பதைத்தான் உய்யலாலா மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஆலா பறவையை விட அதி அற்புத வேகத்திறன் உடையது நம்முடைய பிராண வழி எனும் மூச்சுக்காற்று. பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சியை முறைப்படுத்தினால் கள் உண்ட மகிழ்ச்சி அடையலாம், துள்ளி நடக்கலாம், சோம்பல் தவிர்க்கலாம் என்பதாக புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணருடையோர்க்கே எனும் திகட்டாத திருமந்திரமாக அருளியவர் யார்? அவர்தான் திருமூலர். என்னையர்களே, பிராணாயாமம் செய்ய தொடங்கிவிட்டீர்களா?
5: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புலரும் புதிய காலை இனிமையாய் அமையட்டும். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல்

தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிரும் பாடல் மங்களம் அருள்வாள் என தொடங்கும் பாடல் கேட்கலாம். பாடலோடு தெய்வீகராகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள் 29ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி.
1: இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க, அப்படியே வரப்போறமா நடந்துகிட்டு மாந்தோப்புக்கு போவோம்.

0: அப்பா கருத்தமுத்து, உன்னதான்ப்பா கருத்தமுத்து.
1: மாங்காலாம் கீழே பார்த்து போடுங்க, பார்த்து போடுங்கப்பா.
0: ஏப்பா கருத்தமுத்து, உன்னதான்ப்பா கூப்பிடுறேன்.
1: யாரு? வா கருத்தமுத்து, வா வா வா.
0: என்னப்பா மாந்தோப்புல மாங்காய் பறிச்சிட்டு இருக்கியா?
1: ஆமா.
0: சரி சரி, எப்படி மகசூல் நல்லா இருந்ததா?
1: காத்துமுத்தா, இந்த வருஷம் நல்ல மகசூலுப்பா.
0: ஓஹோ, சரி சரி, வர வர நீ பெரிய ஆளா தான் போயிட்டு இருக்கிற.
1: காத்துமுத்தா, நல்ல தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுத்து என்னுடைய விவசாயத்துல நல்ல வழிகாட்டிய மாபெரும் புரட்சியை உண்டாக்கிறப்பா. நீ இருக்கும்போது எனக்கு என்ன காவலா?
0: சரிப்பா சரிப்பா.
1: காத்துமுத்தா
0: சொல்லுப்பா.
1: விவசாயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டேன், அடுத்து ஒரு தொழில் முனைவரா ஆகணும்னு ஒரு ஆசை. அதுக்கு ஏதாவது ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லலாம்.
0: சிறு தொழில் முனைவோர் ஆகணும்னு உனக்கு ஒரு ஆசை வந்து போச்சு.
1: ஆமா ஆமா.
0: ஒரு தொழில் செய்யணும், ஒரு முதலாளி ஆகணுங்கிற எண்ணம் வந்து போச்சு. சரி, நமக்கு ஏத்த தொழிலா நான் சொல்றேன்ப்பா.
1: சரி சரி. இது நம்ம விவசாயம் சம்பந்தமாவா?
0: ஆமா, விவசாயத்தை ஒட்டுன ஒரு தொழில்.
1: சரி சரி, சொல்லு சொல்லு.
0: என்னன்னா, இந்த முட்டையிட்டு ஓய்ந்த கோழி இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுல இருந்து உணவு தூள் தயார் பண்ணி செல்ல பிராணிகளுக்கான உணவை நம்ம கொடுக்கலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: இப்படி ஒரு தொழில் இருக்கு. செல்ல பிராணிகள் வளர்ப்புங்கிறது இப்ப நம்ம நாட்டுல ரொம்ப அமோகமா இருக்குது.
1: ஆமா, எல்லார் வீட்லயும் வளர்க்குறாங்க.
0: ஆமாப்பா, அதுக்கு தீவனம் வந்து ரொம்ப விலை அதிகமா இருக்குப்பா. இப்ப நான் சொல்ற மாதிரியான தீவனம் இருக்குல்ல, அது விலை கம்மி ஆனா சத்து அதிகம்.
1: ஓஹோ,
0: அதனால நிறைய பேர் இதை விரும்பி இப்ப வாங்குறாங்கப்பா. இந்த தொழில இப்ப பல பேர் ஈடுபட்டு இருக்காங்க. சில பேர் சிறு தொழில் முனைவோரா இருந்தும் செய்யறாங்க. சுய உதவி குழுக்கள் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தும் இந்த தொழிலை செய்யறாங்கப்பா.
1: காந்தமுத்து, இது ஆரம்பிக்கிறதுக்கு எங்க வீட்டுல ஆரம்பிக்கலாமா இல்ல கொள்ளையில ஆரம்பிக்கலாமா?
0: இதுக்கு தனி இடம் வேணும்ப்பா. இது வந்து நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அதுக்குன்னு இடம் வேணும். அதுக்கு என்ன வந்து உபகரணங்கள் வேணுமோ அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும். ஏன்னா முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை நாம கலெக்ட் பண்ணணும். பொதுவா நாமக்கல் பகுதிகளில் முட்டையிட்டு அப்புறம் ஓஞ்சி போன அந்த கோழிகள் வந்து விற்பனை பண்றாங்க. அதுக்கு விலை கம்மியாவே கிடைக்குது.
1: அப்ப ஊருக்கு ஒதுக்கு போறமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஆமாப்பா, நாம என்ன செய்யணும், முதல்ல இந்த முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை கலெக்ட் பண்ணணும்.
1: சரி,
0: அதை நிறைய கொண்டுட்டு வந்து நாம அடைச்சி வச்சு அந்த ஓய்ந்த கோழிகள்ல இருந்து தான் நம்ம வந்து உணவு தூள் அதுக்கு மிஷின்லாம் வச்சு நாம தயார் பண்ணணும். இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தி அந்த தயாரிக்கப்பட்ட உணவுடைய உற்பத்தி செலவு என்ன நம்ம சொல்றாங்க, 18-22 ரூபா தான் ஆகுதான் ஒரு கிலோ தயாரிப்புக்கு.
1: கம்மியா தான் இருக்குது.
0: ஆமாப்பா, செல்ல பிராணிகளுக்கு வந்து உணவு போய் கடையில வாங்கி பாறான், 300-400 ரூபா விற்கிறானுப்பா.
1: ஆமா ஆமா.
0: அப்ப நம்ம 18-22 ரூபா ஒரு உற்பத்தி செலவு உள்ள ஒரு உணவை நம்ம தயாரிக்கிறோம்னா, மேற்கொண்டு நம்ம வேற செலவெல்லாம் அதுல சேர்த்துக்கிட்டோம்னாலும் அதிகபட்சம் ஒரு 50 ரூபா தான் ஆக போகுது. நமக்கு லாபம்னு பார்த்தோம்னா ரெட்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
1: காத்துமுத்து, நம்ம வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு நீ சொன்ன முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்குறதுல தொழில்நுட்பங்கள் பத்தி இருந்தா சொல்லுப்பா.
0: பொதுவா இந்த தொழில் இருக்குல்ல, இந்த முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்குறது, இது இப்ப ஒரு 10-15% வளர்ச்சியில தான் பாருது.
1: ஓஹோ.
0: ஆமா, நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு ஆண்டு 1 6000 டன் இப்ப வந்து உற்பத்தி செய்யறாங்களாம்ப்பா இந்த மாதிரி. ஆமா, இந்தியாவில் வந்து ஒரு சில நிறுவனங்கள் தான் இதுல ஈடுபட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. டிமாண்ட் அதிகமா இருக்கு. நாமக்கல் வட்டாரத்துல மட்டும் 4 கோடி முட்டை கோழிகள் வளர்க்குறாங்க. இந்த முட்டையிடுற கோழிகளுக்கு அந்த பருவம் முடிஞ்ச பிறகு கேரளா அப்புறம் கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்கள்ல குறைஞ்ச விலைக்கு அந்த கோழிகளை வித்துறாங்க. ஏன்னா அந்த முட்டையிட்டு அந்த ஓய்ந்த கோழிகள் இருக்குல்ல, அதுல இருந்து கிடைக்கிற அந்த இறைச்சி இருக்குல்ல, அது அளவு கம்மியாவும் இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும், அதனால வந்து அது விலை போகாது. அந்த மாதிரி கோழிகளை நம்ம வாங்கிட்டு வந்து செல்ல பிராணிகளுக்கான அந்த உணவு தயாரிக்கிறதுல நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு நல்ல லாபம். நாம செல்ல பிராணிகளுக்கு உணவு கொடுக்குறோம்ல, அதுலயும் நல்ல விலங்கு புரதம் இருக்கிறதுனால செல்ல பிராணிகள் நல்லா வளரும். அதனால நம்ம இந்த தொழில் வந்து ரொம்ப அருமையான தொழில்ப்பா. இப்ப நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ஆமாங்க அதுமுத்து, எத்தனை பேர் வாக்கிங் போறாங்களோ அத்தனை பேர் கையிலயும் நாய் கூட்டிட்டு போறாங்க.
0: அப்ப செல்ல பிராணிகளுக்கான உணவு தேவை அதிகமாகுது இல்ல.

0: அதனால நம்ம இதை கட்டாயம் செய்யலாம்ப்பா.
1: சரி சரி சரி.
0: இந்த முட்டையிட்டு ஓய்ந்த அந்த கோழி தூள்ல 65% புரதச்சத்து, அமினோ அமிலங்கள், அந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குதுப்பா.
1: சரி சரி.
0: அதனால தாராளமா இதை வந்து நம்ம செய்யலாம். இந்த தொழிலுக்கு கொஞ்சம் நம்ம முதலீடு போட்டு நம்ம செய்யணும். மேற்கொண்டு நம்ம நிறைய விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடலூர் செம்மண்டலத்துல தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் இருக்குது.
1: ஆமா.
0: அவங்களெல்லாம் நம்ம தொடர்பு கொண்டோம்னா நிறைய செய்திகளை சொல்லுவாங்க, வழிகாட்டுவாங்க நமக்கு. அதனால இந்த தொழில் வந்து ரொம்ப அருமையான தொழில். இந்த முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரிக்கிறது, இது அருமையா நம்ம செய்யலாம்.
1: காதுமுத்த, நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுதுப்பா. அதனால இந்த செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரிக்க தேவையான மூலப்பொருள் சொல்லுவா முதல்ல.
0: இப்ப நம்ம வந்து முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி நம்ம வச்சுக்கிறோம். இது போக மக்காச்சோள மாவு, சோள மாவு, முட்டையிட்டு ஓய்ந்த அந்த கோழியிலிருந்து கொழுப்பு, அதையும் நம்ம எடுத்துக்கணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் எண்ணெய் நீக்கப்பட்ட நெல் தவிடு, அரிசி குருணை மாவு, அப்புறம் வைட்டமின், அப்புறம் தாது உப்பு கலவை, அப்புறம் சாதாரண உப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் ஈகார்சின்னு ஒன்று இருக்குது. நாம எல்லாத்தையும் கலந்துதான்ப்பா அந்த செல்ல பிராணிகளுக்கான உணவை தயாரிக்கணும்.
1: ஓஹோ.
0: அப்பதான் செல்ல பிராணிகள் ரொம்ப ஆர்வமா விரும்பி இதை சாப்பிடும். செல்ல பிராணிகளுக்கு தினமும் 250 கிராம், அதாவது 1 கிலோ, அது வந்து 2 வேளை கொடுக்கணும்ப்பா.
1: ஓ, அப்போ மொத்தம் 6 கிலோ ஆகுது.
0: ஆமாம். இந்த மாதிரி கொடுத்தோம்னா நாய்கள் நல்லா வளருதான், வளர்ச்சி நல்லா கண்கூடா தெரியுமா, நல்லா ஆரோக்கியமாக இருக்குமாப்பா.
1: பரவாயில்ல.
0: அதனால ஒரு அருமையான தொழில் பா இது. இதை நீ தாராளமாக நீ செய்யலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆலோசனையெல்லாம் பெறணும். 04286
1: சரி
0: 2664 1
1: கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
0: ஆமாப்பா, கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம்ப்பா. சரி கருத்தமுத்து, இனிமே நீ சாதாரண ஆள் கிடையாது, தொழில் முனைவோர் வேற ஆக போற. சரி, நான் கிளம்பட்டுமா?
1: சரி கருத்தமுத்து,
0: போயிட்டு வரப்பா.
1: பார்த்து போயிட்டு வா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில். முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி. பங்கேற்றவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேரம் 6:44. நேயர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேலா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேலாவால என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன்.

0: நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: என் பேர் பிரிட்டோ. வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதில் நான் ஒரு கம்பெனியை செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சோன்னா சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனியை சேர்ந்தா பர்மனெண்ட்டாக வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
2: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயிர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பிஎஸ்என்எல் அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15ஆம் தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றி நிலைக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 6:55.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
4: வாசிப்பவர்
3: டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
5: சஸ்டைனபிலிட்டிங்கிறது வந்து ஒரு தற்சார்பு. இன்றைய நிலைக்கு நம்ம எல்லா பொருட்களையும் பயன்படுத்துகிறோம், எதிர்காலத்தில் அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்த முடியுமா, இந்த இயற்கை வளங்கள் நமக்கு தொடர்ந்து அதனுடைய வளங்களை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்வியை நம்ம ஒரு பதிலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எடுத்த வளங்களை தொடர்ந்து பயன் நீட்டிப்பதற்கான ஒரு உபகாரங்களை நம்ம செய்யணும். இரண்டாவது வந்து வளங்களை வந்து எடுப்பதற்கான தேவைகளை நம்ம குறைச்சிக்கணும். இதை வந்து ஒரு காரியமாக்குறதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்முறையாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் தான் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறத நம்ம முன்வைக்கிறோம். இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது எதிர்கால

0: தலைமுறைகளின் வளங்களை பாதிக்காமல் வாழ்வது. அதாவது இன்னைக்கு ஒரு நம்ம பாண்டிச்சேரியில் தண்ணி குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சுக்கு எந்த ஒரு நிலத்தடி நீர் உடனே 6 குளங்களில் வருகின்ற தண்ணீர் மூலங்கள், இதில் குடிக்கிற தண்ணி வந்து இன்னொரு 5 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வி. இப்போது நம்மளுடைய நகரப்பகுதிகளில் நாம் குடிக்கிற தண்ணீர் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா, பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஒரு ஆழ்துறை கிணறோ இல்லைன்னா அங்கே இருக்கின்ற 6 குளங்கள்லேருந்து தான் வருது. அப்போது ஒவ்வொரு நகர்ப்புறம் வந்து செயல்படுவதற்கும் அதில் அருகாமையில் இருக்கின்ற கிராமப்புறங்களினுடைய வளங்கள் வந்து தேவைப்படுது. அப்போது இந்த வளங்கள் நிலைத்து இருக்குமா, அப்போது அந்த வளங்களை வந்து நம்ம எதிர்வரும் காலங்களில் தக்க வைத்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்கின்றோம், அதுதான் சஸ்டைனபிலிட்டியினுடைய ஒரு மூலம். இப்போது இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சர்க்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு சொல் மூலமாக விளக்க போகிறோம். சர்க்குலாரிட்டி அப்படின்னா என்னென்னா சுழற்சி பொருளாதாரம்னு பேர். சுழற்சி பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா, ஒரு குப்பையை உருவாக்காம ஒரு பொருட்களை மீண்டும் பயன்படுத்துகின்ற ஒரு மறுசுழற்சி முறை அப்படின்னு ஒரு பொதுவாக நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய செயல்முறை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, டேக் மேக் டிஸ்போஸ் அப்படிதான் நம்மளுடைய பயன்பாடு அப்படிதான் இருக்கு. இப்போ இதில் என்ன சிக்கல்னா, இதுக்கு பேர் வந்து நேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருளாதார கொள்கைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, பொருளை தொடர்ந்து குறைய வச்சுக்கிட்டே இருக்கு, ரிசோர்சஸ் எல்லாமே அதாவது குறைது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நாளைய பயன்பாட்டிற்கு தேவையான ரிசோர்ஸை நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்போது ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ பொருட்களை வந்து பயன்படுத்துகிறான், அவன் பயன்படுத்தி அவனுடைய கால எல்லை 70 வயசில் முடிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பயன்படுத்தின பொருட்களினுடைய மிச்சம் இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்திலே தான் இருக்குது. உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் எடுத்துக்கோமே, 1950 பிளாஸ்டிக் வருதுன்னு வச்சுக்கோமே, இப்போ வந்து 2026 வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 76 வருஷமாக நம்ம வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு 50களில் பிறந்த ஒரு மனிதர் வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு டீ கப்பை பயன்படுத்திக்கினா கூட 70 வருஷமாக அவர் பயன்படுத்தின டீ கப் எங்கே இருக்கும்னா, இங்கே தான் இருக்கும். அது மக்க போகிறது இல்லை, அது வந்து எந்த விதமான மாற்றங்களையும் அது ஆக போகிறது இல்லை, ஆனால் இங்கே அப்படியே தான் அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சேர்ந்த கழிவுகள் பார்த்தோம்னா மனிதனை விட 100 மடங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது. பூமிக்குள்ளே இருக்கிற குரூடாயில் நம்ம எடுக்கிறோம், அதை வந்து ஒரு பொருளாக மாற்றுறோம், அந்த பொருளை கொஞ்ச நேரம் பயன்படுத்துகிறோம், அப்புறம் தூக்கி போட்டுறோம். இதற்கு முன்பாக இயற்கை வந்து அதை படிமமாக வச்சுருந்தது, இப்போ நாம் அது பொருளாக மாற்றி அதை வந்து இனி ஒரு மாற்றம் எதுவும் ஆக முடியாமல் அந்த உற்பத்தியான பொருள் வந்து மற்ற பொருள்களுக்கு இடையூறு வகுக்கிற வண்ணம் அதை நம்ம மாற்றி அதை நம்ம பூமியிலேயே அப்படியே விட்டுட்டோம். 2026 வரைக்கும் உற்பத்தியான பிளாஸ்டிக் எப்படி இருக்குன்னா, நம்மளை சூழ்ந்து இருக்குது, கொஞ்சம் கடலில் இருக்குது, கொஞ்சம் நிலப்பகுதியில் இருக்குது, கொஞ்சம் நீர்ப்பகுதியிலையும் அதாவது நீரோட்டங்களில் படிமங்களாக நிலத்திலேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பகுதி என்ன ஆகுதுனாக்கா அது ரொம்ப அபாயகரமான நிலைமையில எரிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இயற்கையாக நமக்கு கிடைத்த வளங்களை வந்து நம்ம வந்து உரிய மரியாதையை நம்ம கொடுக்காததுனால அந்த வளங்கள் எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிட்டு வரோம். அதாவது ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை நம்ம இழந்துக்கிட்டு வரோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. இந்தியாவில் உணவு கையிருப்பு ஏராளமாக உள்ளது என்றும், நாட்டில் உணவு பற்றாக்குறை இல்லை என்றும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவுடன் இணைந்து விவசாய மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியத்திற்கான அறிவியல் சிறப்பு திட்டத்தை கூட்டாக தொடக்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆகியவை இணைந்து தொடங்கிய இந்த முயற்சி மக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்த உதவும் என்று திரு சௌஹான் கூறினார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதி மோதல்களை தொடர்ந்து அப்பகுதியில் உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் 52 பயணிகளை வழியனுப்பும் நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சி காரைக்கால் சமாதான குழு ஏற்பாட்டில் நேற்று காரைக்கால் மதகடியில் அமைந்துள்ள காமராஜர் நிர்வாக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் செல்வி பூஜா கலந்து கொண்டு ஹஜ் பயணிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த ஆண்டு மொத்தம் 52 பேர் ஹஜ் பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் 29 பெண்கள் மற்றும் 23 ஆண்கள் அடங்குவர். புதுச்சேரி வெங்கடநகர் துணைமின் நிலையத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தேர் முதல் 10வது குறுக்கு தேர் வரை, கிருஷ்ணா நகர் முழுவதும், சேத்திலால் நகர், கவிக்குயில் நகர் ஒரு பகுதி, மடுவுப்பேட் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7 மணி.

0: வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தேர்வு முதல் 10வது குறுக்கு தேர்வு வரை, கிருஷ்ணா நகர் முழுவதும், சேத்திலால் நகர், கவிக்குயில் நகர் ஒரு பகுதி, மடுவுப்பேட் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02, 12 நொடிகள். நேயர்கள் கேட்கவிருப்பது புதுவை புதுமை நிகழ்ச்சியில் மலரும் மொட்டுக்கள். புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: வளர் இளம் பருவத்தினர், ஏன்னா அந்த டீனேஜ் நம்ம சொல்றோம், அது இப்போ 10 வயசுலேருந்தே ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. அவங்கள பற்றின செய்தியை முதல்ல கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: சார், இப்போ வந்து இந்த விடலை பருவத்தினர்கள் வந்து இந்த டீனேஜர்ஸில் பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாகிற பருவம் எது அப்படின்னு கேட்டால் இந்த விடலை பருவத்தினரை சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக பார்க்க போனால் வந்து கல்யாணம் ஆகி வேலைக்கு போகிறவங்க, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், நம்ம கேட்டால் நிறைய பேர் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெரியவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீனேஜ் பசங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தங்களுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நிறைய உடல் ரீதியான காரணங்கள், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், குறிப்பாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அவங்களுடைய பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஒத்த வயதினர்களுடைய ஏற்படுற சில சமூக மாற்றங்கள், அப்புறம் கொஞ்சம் அகடமிக் ரிலேட்டடாக படிப்பு ரீதியான, இந்த பருவத்தில் தான் வந்து அவங்களுடைய கெரியரை முக்கியமாக டிசைன் பண்ணுற ஒரு நேரம், 10வது 12வது காலேஜ் சேர்றது. ப்ளஸ் இந்த பருவம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவமும் இல்லை, ஒரு பெரியவங்களும் கிடையாது, இது இடைப்பட்ட இதில் இருக்கும். சில நேரங்களில் இவங்க குழந்தை மாதிரியும் நினச்சிப்பாங்க, சில நேரங்கள் இவங்களுக்கு பெரியவங்கள மாதிரியும் நினச்சி நடந்துப்பாங்க. ஸோ இந்த பருவங்களில் வந்து நிறைய இவங்களுக்கு எதிர் ரீதியான மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதில் குறிப்பிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பில் பார்த்திங்கன்னா, இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
2: இப்போ சமூக ஊடகங்கள், அது நம்ம வந்து ஃபேஸ்புக் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் சொல்லலாம், ட்விட்டர் சொல்லலாம், வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ இந்த சமூக ஊடகங்கள் என்னாலே இந்த மீடியா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் செய்திகளை பரிமாறிக்கிறதுக்காக, ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறதுக்காகன ஒரு சில விஷயங்கள் உபயோகரமாக பயன்படுத்துறதுக்கு விட அதிகமாக பொழுதுபோக்குகளுக்காக பயன்படுத்துறதுக்கான நேரங்கள் அதிகமாயிடுச்சு. இப்போ நிறையா சுற்றுலாத்தலங்கள், ஹோட்டல், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அங்கே நிறைய பேர் போகிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த சமூக ஊடகத்தில் வந்து போடுறது, அது நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது, அதுக்கு கமெண்ட் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் அது மேலே இருக்கிற ஒரு தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால, இதனால் பொழுதுபோக்குகள் சம்மந்தமாக இப்போ இதே இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அறிவியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக, அவங்க பாடத்திட்டங்கள் ரீதியாக சில வீடியோஸ் இதெல்லாமும் இருக்குது. அது மட்டும் பார்க்குற பசங்களும் இருக்கிறாங்க, பொழுதுபோக்குகள் அதிகமாக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க.
2: இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வளர் இளம் பருவத்தினர் அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சேஞ்சஸ் வர்ற ஒரு பருவங்கிறதுனால அது ஒரு ரிஸ்கான பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மனநலத்துலேயும் ஏற்படும், உடல்லையும் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். காலத்தின் கோலம் இன்னைக்கு வந்து டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்கம் வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து அது எது சரி எது தப்பு அப்படின்னு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுற நிலையில் அவங்க இல்லை. அதனால் வந்து நிறைய பேர் உங்களை மாதிரி உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ஆபத்தானது, இருக்கிற சமூக ஊடகத்திலேயே வந்து தனி மனிதர்கள் வந்து அவங்க உள்ள என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரியான ஒரு இதாக இருக்குது. மற்ற மனிதர்கள் வந்து அவங்க ஒரு போர்வை போத்தின மாதிரி பசுத்தோல் போர்த்திய ஒரு புலி உள்ள எப்படி இருக்குது அந்த மாதிரி அவங்களுடைய ரியலா அவங்க என்னன்னே தெரியாம தன்னை ரொம்ப நல்லவன் மாதிரியும் தன்னை வந்து ரொம்ப யோக்கியமானவங்க மாதிரியும் அவங்க காட்டும்

0: இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஏற்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பு பல்வேறு விதத்தில் வந்து பாதிப்பை உண்டு பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அந்த செய்தி அது எப்படிலாம் நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சமூக ஊடகங்களில் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொழுதுபோக்குகளுக்காக சில நேரங்கள் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சி இன்னொரு நபர்கள் மாதிரி பழகி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸில், இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைபர் புல்லிங்ன்றாங்க இதுக்கு பேர்.
0: இந்த மாதிரி ஆண் கூட ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க.
1: கரெக்டுங்க சார். இப்போ இந்த சைபர் புல்லிங்கில் வந்து பார்க்க போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பேரை கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா, இந்த செல்ஃபோன், இந்த மாதிரி விஷயங்களில் அதிக ஈர்ப்புகள் யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, தனியாக இருக்கிறவங்க, அந்த தனிமையை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உலகங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரியும், தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரியும், அவங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு தைரியங்கள், நேரில் ஆளை பார்த்து அவங்களால சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஸோ சில பேருக்கு இந்த பழி வாங்குகிற எண்ணங்கள், சில பேரை இது பண்ணணும், அவங்களுடைய பேரை சீரழிக்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால பர்பஸாகவே சில பேர் தெரிஞ்சவனே நேரடியாக போய் அவனை வந்து அவன் மேலே இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவங்களுடைய அந்த அதை சொல்லுவாங்க கோபம் ஹாஸ்டிலிட்டின்வாங்க. கோபன்றவங்க உடனே அவங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் அந்த பழி வாங்குகிற உணர்வு இருக்கிறவங்க அதை பற்றி யோசித்து சிந்திச்சு, அப்போ நீங்கள் சொல்கிறபடி இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு இதில் போய் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சி ஃப்ரெண்டாகி அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பலவீனங்கள்லாம் தெரிஞ்சு அதை வச்சு அவங்கள வந்து டீஸ் பண்ணுறது, ஸோ இதை வச்சு அவங்கள மிரட்டுறது,
0: பிளாக்மெயில் நடக்குது,
1: அதுவும் நடக்குது. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னா, இந்த சைபர் புல்லிங், சைபரில் இருக்கிற சில த்ரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று, இந்த ஏஜில் வந்து இவங்களுக்கு யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முழுமையான பக்குவங்களும் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இவங்களுக்கு பிடித்த மாதிரி பேசுகிறவங்க பல கூட சீக்கிரத்திலே அவங்க முழுமையாக நம்பி சில நேரம் அவங்கக்கிட்ட இருக்கிற சில தனிப்பட்ட ரொம்ப ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு, பேங்க் அக்கௌண்ட், பேரண்ட்ஸ் தான் இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்க தான் இருக்கலாம், சில நேரம் அவங்களுடைய உருவப்படங்கள், அவங்க கூட பிரைவசியாக நடந்துக்கிற படங்கள் எல்லாம் இந்த ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி
0: தெரியாமல் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அது பிளாக்மெயில் ஆரம்பிச்சிருது. அதுக்கு பிறகு வந்து அதுலேருந்து வெளியிலேயே வர முடியாமல் அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி ஆயிடுறாங்க.
1: சில பேர் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழகி அவங்கள ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து நேரடியாகவே அவங்களுடைய டேட்டாஸை வச்சு த்ரெட்டன் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணங்களோ பொருட்களோ இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து அணைஞ்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க.
0: இப்போ இந்த மாதிரி நேரத்தில் சார், இப்போ வந்து அந்த அடலசன்ட்டு அந்த வயசில் இருக்கக்கூடியவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அல்லது ஒரு மாமா இல்லை ஒரு பாட்டி தாத்தா யார்ட்டையாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி, எனக்கு இது எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு நான் இது மாதிரி ஒரு என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டியதோடைய அவசியம் என்ன, சொல்லணுமா, என்ன நடந்துக்கணும் அவங்க, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பெற்றோர்கள் வந்து குறிப்பிட்ட இந்த விடலை பருவத்தினர், அதாவது என்னென்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்பா அம்மா இப்போ நிறைய பசங்க எல்லாருமே ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால எப்போவுமே அவங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நீ ஃபோனை பார்க்குற ஃபோனை பார்க்குற. அந்த ஃபோனை பார்த்துட்டு இருந்ததுனால ஏதோ ஒரு விளைவுகள், ஏதோ பிரச்சனைகளை மாட்டிட்டா அந்த பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்போவுமே கண்காணிச்சுட்டும் இருந்தாங்க, இதை பண்ணாதன்னு சொன்னாங்க, அவங்க பேச்சை மீறி நான் செஞ்சுட்டேன், இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நான் திரும்ப போய் சொன்னேன்னா என்னை ரொம்ப திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக
0: பயந்து பயப்படுறாங்க,
1: அவங்களே அந்த பிரச்சனையை டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பக்குவங்கள் இருக்காது, ஒத்த வயதை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களால தெரிஞ்ச சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது சின்ன பிரச்சனை சில நேரம் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. சரி, குறிப்பிட்டு நம்ம பெரியவர்களுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, பசங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை நம்மக்கிட்ட மனம் விட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு அணுகுமுறை நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கணும்.
0: பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் இருக்கணும்.
1: நம்ம வந்து தப்புனா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் டிசிப்ளினாக எடுப்பேன், நான் சொன்ன பிறகு அவன் தப்பு பண்ணிட்டானா அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும்போது இப்போ நிறைய இடங்களில் இருக்கிற இந்த விடலை பருவத்தினர்கள் வந்து கான்சிக்வன்சஸ்க்காக அவங்க செஞ்ச சில தவறுகளுக்காக பயந்து அதுக்காக அவங்க எடுத்துக்கிற சில முயற்சிகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரியும்,
0: வீட்டிலேயே கொண்டு போய் கொடுக்குற அளவுக்குலாம் சில நேரத்தில் மாட்டிக்கிறாங்க.
1: கரெக்ட்.
0: அப்புறம் பின்னாடி ரொம்ப பிரச்சனையான பிறகு தான் இதெல்லாம் வெளியில் வருது. அப்போ அவங்க எடுத்தோடனே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியல, பேரண்ட்ஸ்டையும் சொல்ல முடியல.
1: கண்டிப்பாக
0: குறிப்பாக சார், இப்போ பேரண்ட்ஸு வந்து கண்டிப்பை விட கண்காணிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு அடலசன்ட் வயசில் இருக்கக்கூடியவங்க கதவை சாத்திக்கிறது உள்ள

0: தாப்பா போட்டுக்கிறது, உள்ளே என்ன பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு பேரண்ட் வந்து, நீ உள்ள இப்போ நீ ஃப்ரீயாக இரு, நாங்கள் ஒன்றும் ரூம் குறை போகிறதில்ல, ஆனால் கதவு திறந்து வச்சுக்கிட்டு இரு, அப்படிலாம் சொல்லலாம் இல்லையா? எப்படிலாம் நடந்துக்கணும் பேரண்ட்ஸு?
1: கரெக்டாக. இப்போ சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன்லேயுமே நிறைய பேர் பாஸ்வேர்டு வச்சுக்கிறாங்க. ஸோ கணவன் ஃபோனை மனைவியால் பார்க்க முடியல, மனைவி ஃபோனை கணவனால் பார்க்க முடியல.
0: நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோனே ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியில் இப்படிலாம் வச்சுருக்காங்க
1: இருக்கிறாங்க. சில நேரங்கள் வந்து சில்ட்ரன்களுக்கு, அவங்க குழந்தைங்களுக்கு பெற்றோர்களே ஒரு முன் உதாரணமாகிடுறாங்க இந்த மாதிரி. ஸோ அவங்க சைட்லேயுமே வந்து எந்த விதமான ஒரு அவங்களுக்குள்ளே பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது, லாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை. சில நேரம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் நினைக்கிற மாதிரி சில்ட்ரன்களும் சில நேரங்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே எந்த விதமான ஒளிவு மறைவுகள் கிடையாது, எல்லா விஷயங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பேசுறது அந்த மாதிரி ஒரு ஓப்பனாக இருக்கிற ஒரு கல்ச்சர் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பசங்களும் அதை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் அந்த பசங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது குற்றம் தப்புன்னு பார்க்காம அவங்க கற்றுக்கிற ஸ்டேஜ் இது என்ன, ஒரு க்யூரியாசிட்டியில் போய் ஒன்று செஞ்சுருவாங்க, அதில் போய் மாட்டிப்பாங்க. நான் உன்னை முன்னத்துலேருந்தே வார்ன் பண்ணுறேன், நீ கேட்கல, நீ போய் மாட்டிக்கிட்ட, உன் பிரச்சனை நீ தான் சமாளிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த பசங்களுக்கான ஒரு பயங்கள் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் அவங்க நீங்கள் சொன்னபடி அவங்கள கண்டிக்கிறதை விட கண்காணிக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ இவங்களுடைய இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த கூகுள் அக்கௌண்ட் பெற்றோர்கள் வச்சுக்கலாம், அவங்க அந்த பசங்களை மானிட்டர் பண்ணலாம். ஸோ அதை பற்றியான விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பையன் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான் அப்படின்றது கொஞ்சம் அவங்க ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். இப்போ இந்த டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் சில நேரங்களில் இவங்களை வந்து இந்த டெக்னாலஜி மூலமாகவே இவங்களை கண்காணிக்கிறதுன்றதும் ஈஸி, அதுவும் இருக்குது. அதை பற்றியான பெற்றோர்களுக்கு நல்ல விழிப்புணர்வுகள் இருந்துச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய நாள் அனைத்து நலன்களையும் பலன்களையும் அருள FM ரெயின்போ சார்பில் வாழ்த்துக்கள். தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லி

குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய நான்கு அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாடுகளுக்கு ஆறு நாள் அரசுமுறை பயணமாக வரும் 15ஆம் தேதி புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 லட்சம் பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார்.
ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்

0: திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவு வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் இரத்த சோகை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நாம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுற முக்கியமான சில பிரச்சனைகள்ல அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு இரத்த சோகை ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணமா கருதப்படுறது வந்து நியூட்ரிஷனல் அனீமியா. குழந்தைகளுக்கு தேவையான அடிக்வேட்டான நியூட்ரிஷனோ அவங்க ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாம இருக்கிறது தான் முக்கியமான காரணமா அனீமியாக்கும், அதுலயும் அயன் டெபிஷியன்சி அனீமியா இரும்பு சத்துனால ஏற்படுற அனீமியாக்கும் அதுதான் காரணமா கருதப்படுகிறது. குழந்தைகள்ல 0-5 இயர்ஸ் சில்ட்ரன்ல 40% மேல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ரத்த சோகை இருக்கிறதா ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்ப ஒரு 40% மேல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிக்னிபிகண்டான ப்ராப்ளம். அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி கியூரபிள். நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா 4 முதல் 6 மாதத்துல காலத்துல கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். குழந்தைகளுடைய ரத்த சோகையை நம்மளால கியூர் பண்ண முடியும். ஸோ குழந்தைகள் ரத்த சோகை இருந்ததுன்னா எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம ஓபிடிக்கு வர

0: தாய்மார்கள் குழந்தை வந்து சரியா சாப்பிட மாட்டது, குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும்தான் சாப்பிட கேக்குது, நிறைய வந்து கீரை காய்கறி நான்வெஜ் எல்லாம் சாப்பாடுல சேர்த்துக்க மாட்டாங்க, குழந்தை எப்பயுமே ஆக்டிவா இல்லாம சோர்ந்து போயிடுறான், ஸ்கூல்ல அவனுடைய படிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இப்படி விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் இல்லாம ரொம்ப சோர்ந்தே இருக்கிறான், அதுதான் பெற்றோர்களோட கம்ப்ளைண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கு கண்ணு ரொம்ப வெளிர்ந்து காணப்படலாம், பேலர் ரொம்ப அதிகமா இருக்கும், கை கால்கள்லாம் வந்து நல்லா வெளிர்ந்து காணப்படும், அவங்களுக்கு இந்த ரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சில டெஸ்ட்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம். ரத்த சோகை இருக்கிற குழந்தைகளுக்கு ஹைட்டும் வெயிட்டும் போதுமான அளவு இருக்காது, அதையும் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு ஹைட்டோ வெயிட்டோ போதுமான அளவு இல்லை, குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சிவியரான அனீமியாக்கான சிம்டம்ஸ் நான் சொன்ன அந்த விழுந்து காணப்படுதல் கண்ணு கை கால்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பேசிக்கான ஹீமோக்ளோபின் டெஸ்ட்லயோ ஒரு பெரிஃபரல் ஸ்மியர் டெஸ்ட்லயோ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சு ஒரு நார்மல் ஹீமோக்ளோபின் லெவல் குழந்தைங்களுக்கு இருக்க வேண்டிய 13-12 இருக்க வேண்டிய லெவல் கம்மியா இருந்ததுன்னா நம்ம ரத்த சோகை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது யார் யாருக்கெல்லாம் ரத்த சோகை வரும் அப்படின்னா, ஒருவேளை குறை மாசத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு வந்து அதிகமான கீரை காய்கறி புரத சத்து நான்வெஜ் சாப்பாடை சாப்பாட்டுல சேர்த்து கொள்ளாத குழந்தைகளுக்கு, அப்புறம் மண்ணெல்லாம் அதிகமா சாப்பிடுற குழந்தைகளுக்கு, சுத்தமா வச்சுக்காத குழந்தைகளுக்கு, மண்ணு மூலியமா பூச்சிகள் புழுக்களுடைய முட்டைகளை விழுங்கி அதை வயிற்றுக்குள்ள பூச்சி வைக்கிற பிரச்சனைகள் ஏற்படுற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரத்த சோகை கண்டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் திங் குழந்தைங்களுடைய டிவார்ம் பண்றது. நம்ம எத்தனை தெரியும், குழந்தைகள் பிறந்த 5 வயது வரை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளும் குழந்தைக்கு பூச்சி மருந்து கொடுத்து டிவார்ம் பண்ணலாம். ஸோ கவர்மெண்டே வந்து நேஷனல் டிவார்மிங் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணி வருடத்துல 1 நாள் 2 நாள் பூச்சி மருந்து ஸ்கூல் மூலியமாவோ கம்யூனிட்டியில கொடுக்குறாங்க. அது இல்லாம நம்ம வந்து ரத்த சோகை இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா இன்னொரு தடவை டிவார்ம் பண்ணிக்கணும். ஸோ பூச்சி மருந்துகள் கொடுத்து வயிற்றுல இருக்கிற கிருமியை வந்து நம்ம நீக்கணும். ரெண்டாவது, சுத்தமா குழந்தைங்களுக்கு பர்சனல் ஹைஜீன் சொல்லி தரணும். வெளியே போகும்போது செப்பல் போட்டு தான் போகணும், கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், மலம் கழித்த பின்னும் அதுக்கு முன்னும் சோப் போட்டு கை கால் நல்லா வாஷ் பண்ணணும், நெயில்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும், மண் அழுக்கு அதெல்லாம் இருக்கிற பொருளை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சில பேசிக் ஹைஜீன்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அயன் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை இந்த அயன் சப்ளிமெண்ட்ஸை நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே கொஞ்சம் பசி எடுக்கும், கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த அயன் சப்ளிமெண்ட் அவங்களுடைய அனீமியாவும் கரெக்ட் பண்ணும். ஸோ திரும்பி நம்ம ரத்தத்தை தேவைப்பட்டா பண்ணிக்கல குழந்தைங்களுடைய அந்த அனீமியாவை கரெக்ட் பண்ணிக்கலாம். வெறும் மாத்திரைகள் மட்டும் நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது, அதனால கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து உள்ள ஆகாரங்களை கண்டிப்பா நம்ம பரிந்துரைக்கணும். முக்கியமா டெய்லி ஒரு முட்டை மீன் கறி அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். முக்கியமா சிக்கனை விட மட்டன் ப்ரிஃபர் பண்ணலாம். மட்டன்ல ஈரல் சோரொட்டி அந்த மாதிரி வகையான இரும்பு சத்து அதிகம் உள்ள பொருட்களை நம்ம வந்து பெற்றோர்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கிற கீரை வகைகள்னு பார்த்தா முருங்கைக்கீரை. வாரத்துல 2 முதல் 3 வரை நம்ம கண்டிப்பா கீரை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம சொல்லித்தர சொல்லலாம். இந்த சாப்பாட்டு முறைகளை பின்பற்றணும், அதோடய அந்த மருந்துகளையும் நம்ம ஒரு 3 முதல் 6 மாதம் வரை பின்பற்றணும். இந்த ரத்த சோகை பிரச்சனையை குழந்தைங்கள இருந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் இரத்த சோகை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முக்கு

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையானதொரு காலை வணக்கம். நேரம் 7:31:29 ஆயிற்றுக்கு.

0: நம்ம நிகழ்ச்சி வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இந்த மார்னிங்க ஃப்ரெஷ்ஷா எனர்ஜியா நீங்க வந்து ஆரம்பிப்பீங்க. சோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடவே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புகுத்திக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க குடிக்கிற டீயோட சேர்த்து இந்த நாலேஜையும் அப்படியே வாங்கிக்கோங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு நம்மளுடைய எஃபி குவஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிற பாயிண்ட்க்கு நான் ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டேன். எஃபி குவெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சோ நம்மளுடைய எஃபி பேஜ் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கற பேஜ்ல போயிட்டு நம்ம கேட்டிருக்க இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர், தேங்க் யூ சோ மச். அண்ட் இந்த டே உங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பரான ஒரு டேவா அமையறதுக்கு வாழ்த்துக்கள். சோ உங்களோட பிளான்லாம் பயங்கரமா போட்டு வச்சுக்கோங்க. கரெக்டா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பிளான போடுறது முக்கியமா இருக்குமா, ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றீங்களா? பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து பிளான் எல்லாம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேல யார் யாரெல்லாம் வந்து பர்த்டே, வெட்டிங் டே, அப்புறம் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த டே ஸ்பெஷலா இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் சூப்பரான வாழ்த்துக்களை எஃப்எம் ரெயின்போ சார்பில் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது உங்களுக்காக, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயருடைய குரல்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பாடலை கேட்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மக்களே, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 7:39 நொடிகள்ல. சோ உங்களுடைய வேலையெல்லாம் இன்னைக்கு பிளான் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுல முக்கியமான ஒரு விஷயமா மின்துறை வெளியிட்டிருக்காங்க நேயர்களே. சோ புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்துல வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ள இருக்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல மின் சுழற்சி முறையில மின்தடை ஏற்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா நகர், நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, வெள்ளாழ வீதி, சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, பாரதி வீதி, மகாத்மா காந்தி வீதி, அம்பலத்தடையார் வீதி, வைசியால் வீதி, அரவிந்தர் வீதி, செட்டி வீதி, அண்ணா சாலை, கோவிந்த சாலை, பாரதிபுரம் முழுவதும் முடக்கமுத்து மாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, காமராஜர் வீதி, ஒத்தவாட வீதி, லூயி பிரகாசம் வீதி, கேன்டீன் வீதி, பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதி, ரங்கவிலாஸ் தோட்டம், பூக்கார வீதி, அம்பலவாணர் நகர், சாலை மாரியம்மன் கோவில் வீதி, விஸ்வநாத நகர் பகுதி, இந்த பகுதிகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுழற்சி முறையில மின்தடை ஏற்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால உங்களுடைய இன்னைக்கான ஷெட்யூல் என்ன, உங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்றத கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கோங்க மக்களே அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். எஸ், இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியுடைய எஃபி குவஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிற இந்த கேள்வியை தான் உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன். சோ இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை பத்தின இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களும் உங்களுக்காக இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில. இப்ப ஒரு பாடல் வருது, கேட்கலாம். துப்பாக்கி

மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல. இன்னைக்கு நம்மளுடைய எஃபி குவஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்ற கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதை பத்தின ஒரு சில தகவல்களை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இப்போதைக்கு கரண்ட்ல இந்தியாவின் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர், நம்ம கேட்ட கேள்விக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கான ஆன்சரை நான் இப்ப சொல்ல மாட்டேன். பட் அவர் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு மிலிட்டரி அட்வைசரா இருந்திருக்காரு, அதாவது இருக்காரு. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் இருக்காங்க இல்லையா, அவருக்கு மிலிட்டரி அட்வைசரா இருந்த இவர் வந்து தற்போது முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலை வாய்ப்பு செய்தி தான். இஸ்ரோ ஆய்வு மையத்தின் கீழ செயல்படக்கூடிய திரவ உந்து சக்தி அமைப்பு மையத்துல காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இதுல பாத்தோம்னா, சயின்டிஸ்ட் என்ஜினியர் பிரிவில் மொத்தமா 6 இடங்கள் காலியா இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னா பிஇ பிடெக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வயது வரம்பு 18-28 வரைக்கும், 18-30 வரைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 12/5/2026 படி, அதாவது இன்னைக்கு டேட்டு தான் வந்து கடைசி நாளா சொல்லிருக்காங்க. தேர்ச்சி முறை அப்படிங்கறது எழுத்து தேர்வுலயும் நேர்முக தேர்வுலயும் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹750 அப்படின்னு சொல்லிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்னைக்கு தான், அதாவது மே 12 இன்று கடைசி நாள். இதுக்கான மேலும் விவரங்கள் நீங்க ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ipsc.gov.in அப்படிங்கிற முகவரியில நீங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட். எஃப்எம் ரெயின்போ சார்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்கலாம்.

நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. எவ்வளவு சீக்கிரமா கடகடன்னு ஓடிடுச்சு இல்ல. இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வி அப்படின்னு பாத்தோம்னா, இந்தியாவின் முப்படை தளபதியாக யாரு நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நிறைய பேர் வாவ் அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. சோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, முப்படை தளபதியா இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறவர் அனில் சௌஹான், அவர் தான் வந்து முப்படை தலைமை தளபதியா இருக்காரு. இவர் வந்து May 30 வரைக்கும் தான் இவரோட பதவிக்காலம் இருக்கு. இது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. சோ அவருக்கு பதிலாக இப்போ நம்மளுடைய கேள்வியின் நாயகனா இருக்கக்கூடிய இந்தியாவின் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் ராஜா சுப்பிரமணி அவர்கள் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நம்மளுடைய இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா இருந்த அட்வைசரா இருந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் திரு ராஜா சுப்பிரமணி அவர்கள். இவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் தான். சோ சூப்பர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் யார் யார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். விளக்கப்பாடியில இருந்து செந்தில் முருகன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. கொழுமக்குண்டான் பாளையத்திலிருந்து ராமகிருஷ்ணன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா, சென்னையிலிருந்து அன்புராணி, திண்டுக்கல்ல இருந்து ஆரோக்கியசாமி, அடுத்துதான் எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத். இவங்க எல்லாருமே நம்மளுடைய எஃபி பேஜ்ல கரெக்டான ஆன்சரை கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நினைச்சிருப்பீங்களா? உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் FM ரெயின்போ சார்பில் நன்றி. கண்டிப்பா இன்னைக்கு கேட்ட கேள்வி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்வியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் அன்பு தொழில் ஆர்ஜி அன்பரிசி. தொடர்ந்து இணைந்திருக்கால் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 15ஆம் தேதி முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக பிரதமர் வரும் வெள்ளிக்கிழமை ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைவார். அங்கு அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள், குறிப்பாக எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்தியம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா இன்று குவஹாத்தியில் அசாம் முதலமைச்சராக தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்கிறார். அவருக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் அசாம் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். முதலமைச்சருடன் சேர்த்து 4 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். இப்பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பாஜக தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி வெங்கட்டாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரெயின்போ நகர் 7வது குறுக்குத்தெரு முதல் 10வது குறுக்குத்தெரு வரை, கிருஷ்ணா நகர் முழுவதும், சேத்திலால் நகர், கவிக்குயில் நகர் ஒரு பகுதி, மடுவுப்பேட் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது.

வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள லட்சத்தீவு பகுதிகளில் மேல் ஏற்பட்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 8:03 ஆகுது. ஒவ்வொரு நாளும் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊர் சம்பந்தமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த வகையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த ஊர்ல இருக்காங்க, அந்த ஊர் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி. இன்னைக்கு எந்த பிளேஸ்ல இருந்து நம்மளுடைய நம்ம புதுவை ஷோ போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களை நான் வந்து வெயிட் பண்ண விடமாட்டேன். உடனே வந்து நான் வந்து சொல்லிடுறேன் எந்த இடத்துல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புதுவையில இருக்கக்கூடிய சாரம் இந்த பிளேஸ்ல இருந்துதான் போக போகுது. இந்த ஊரை பத்தி சொல்றதுக்காக நம்ம கூட பேசுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேசணும்
4: சார். ஆர் குமார்.
2: ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
4: நான் ஒரு 15 வருஷமா இருக்கிறேன்.
2: ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
4: சார்? நான் ஒரு கூல் கடை வச்சிருக்கிறேன்.
2: இந்த கூல் அப்படின்றது வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லதா, அதனால ஏன் இந்த வியாபாரம் பண்றீங்க?
4: இது இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு தேவைப்படுது, அதனால ஆரோக்கியமான ஃபுட் தரணும்னு ஒரு விருப்பம்.
2: அப்பனா வந்து ட்ரெடிஷனல் ஃபுட் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து தேவை அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
4: ஆமா,
2: எதனால சார் அது வந்து நீங்க வந்து தேவை அப்படின்னு சொல்றீங்க?
4: இல்ல, இப்ப உள்ள நிறைய பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வாங்கி சாட்டு சாட்டு உடம்பு கெட்டு போகுது, அதனால இந்த ஆரோக்கியமான ஃபுட்டு கூழ் களி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம், அதனால நம்ம இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம்.
2: ஓகே, இப்ப இந்த வேலை செய்யணும் அப்படின்னா இந்த கூழ் வந்து நல்லா டேஸ்டா வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க?
4: இல்ல, அதுக்கு வந்து சரியான முறையில மாவு எல்லாம் ஊற வைக்கணும், கரெக்ட் டைம்ல அதை செஞ்சா ஆரோக்கியமா இருக்கும், சூப்பரா இருக்கும், சாப்பிடுறது நல்லா இருக்கும்.
2: அப்ப வந்து டேஸ்டும் இருக்கும், அதே டைம்ல உடம்புக்கு ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, நீங்க வந்து அதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்து சொல்றீங்க?
4: நாம வெளியூர் மேடம்.
2: இங்க வந்து இந்த வியாபாரம் வந்து
4: இன்னொருத்தங்க
2: இருக்காங்க அவங்க கூடயும் பேசலாம். வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா சார் இந்த ஏரியால
5: இருக்கீங்க? 81ல இருந்து
2: இருக்கேன். இந்த ஏரியா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம்.
5: நிறைய வந்து கூரை ஓடுங்கதான் இருந்தது. இங்க வந்து கலெக்டர் விவசாய நிலம் மார்க்கெட் எல்லாம் வந்து கூரையாலதான் இருந்தது.
2: நிறைய வாகனங்கள்லாம் நம்ம வந்து போகறத வந்து பாத்துட்டு இருக்கீங்க, பஸ் இதெல்லாம். பட் அப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்காது இல்லையா? அப்பெல்லாம் மெயினா வந்து என்ன வாகனம் இந்த சைடு வரும்?
5: என்ன

0: டெம்போ தான் அது. டெம்போல இப்ப விக்ரமன் ஒண்ணு இருக்குது, அது வேற வண்டியாது, டெம்போல பெருசா இருக்கும். போடி மொழி வந்து இப்படிதான் இருக்கும், ரொம்ப தூக்கலா இருக்கும்.
1: ஆமா,
0: இந்த முருகா சக்திங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மேடா இருக்கும்.
1: ஓகே ஓகே, எல்லாமே நீங்க வந்து சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப நம்ம விவசாயம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அந்த நிலங்கள் எல்லாம் வந்து போய் விளையாடி இருக்கு.
0: எங்க வீட்டுல மரம் இருக்கு, ஆளு வச்சு தெரிப்பாங்க.
1: முன்னாடி வந்து இப்ப சின்ன வயசுல இந்த ஏரியால வந்து இப்ப சினிமா எல்லாம் பாக்கணும் அப்படின்னா, அதாவது இப்ப இல்ல என்ன மாதிரியான சிம்பிள் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க? முன்னாடி சினிமா எல்லாம் பாக்க போறீங்க அப்படின்னா எப்படி போவீங்க? நடந்து போவீங்களா இல்ல சைக்கிள்ல போவீங்க?
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நாம புதுவை.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ.

0: 105.8 நம்ம புதுவை கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 8:32 25 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய சாரம் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. ஆர்ஜே பாரதி அங்க இருக்காங்க, பேசலாம்.
1: வயல்வெளிகள்லாம் அதிகமா இருந்தது. இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா இருந்தது. இங்க வந்து பாலாஜி தியேட்டருக்கு ஆப்போசிட்ல வந்து பொறா குளம் ஒண்ணு இருந்தது. இந்த பக்கம் ரெட்டை குளம் ஒண்ணு இருந்தது. அது நயனா தியேட்டருக்கு ஆப்போசிட்ல. அது ஒத்தடி பாதையில தான் போவாங்க. வேலையை விட்டு வரும்போது ஆளக்காரங்க எல்லாம் வருவாங்க. 10 பேர் 15 பேரோட ஒன்னா தான் வர முடியும். அண்ணாமலை ஹோட்டலுக்கு பேக் சைடு ஃபுல்லா அந்த வயல்வெளி தான். இப்ப வந்து அது அதிகமா இருக்குது. அங்கதான் நாங்க எல்லாம் விளையாடுவோம். நல்லா வெறும் வயல்வெளி தான். எந்த எங்களுக்கு வந்து வீட்டுல இருக்கிறத விட வெளியில இருக்கிறதா எங்களுக்கு இன்பமா இருக்கும். சோப்பு ஆமா நிறைய இருக்கும். குளங்கள் இருக்குது. இங்க வந்து நம்ம பிரந்தாவனம் பேக் சைட்ல குளம் இருந்தது. அந்த குளத்துல வந்து ஆணை எல்லாம் வளர்ப்பாங்க. ஆணை எல்லாம் அங்கதான் வந்து தங்கும். நாங்க கூட இருந்துக்கிறோம். ஆணை கூட விளையாடி இருக்கிறோம். ஓகே. அந்த பிரச்சனைகளும் கிடையாது. இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் அப்ப கிடையாது. அதுக்கடுத்த பொறாத்தாமா கோயில் பழமையான கோயில். அது இப்ப அந்த பொறாத்தாமா கோயிலாண்ட ஒரு குளம் ஒண்ணு இருக்கும். அது ஃபுல்லா வயல்வெளி தான். அங்க இருந்து போனீங்கன்னா அப்படியே நீங்க ஏர்போர்ட் அளவுக்கு போகலாம். அந்த வயல்வெளி தான் ஃபுல்லா மல்லாட்ட தோப்பு இருக்கும். நடந்து போது ஒரு 10 அடி மட்டும் வளர்ந்து போயினே இருக்க வேண்டியது தான். செடியில காலை வச்சு போயினே இருக்க வேண்டியது தான். ஆமா நல்ல இன்பமா இருக்கும். காலகட்டங்கள்லாம் ஜாலி, பயங்கரமா ஜாலியா இருக்கும். ஆமா இப்ப இருக்கு
2: ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போய் விளையாடின அனுபவம், வீட்டுல மாட்டிக்கிட்ட அனுபவங்கள் இந்த மாதிரி
1: இருக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழியில தான் ஸ்கூலுக்கு போன டைம் அது. அப்படி இருக்கும்போது நாங்க வீட்டுக்கு சொல்லாம போயிடுவோம். டீச்சர் இங்க வீட்டுல வந்து எங்களை வந்து இது கேட்பாங்க, ஏன் வரல உன் புள்ள, ஏன் வரல என்ன. அப்பா அம்மா எங்களுக்கு கண்டிப்பாங்க.
2: ஆனந்தமான ஒரு
1: அது அதே மாரி இப்பெல்லாம் கிடையாது. இவ்வளவு எவ்வளவு அந்த ஒரு இன்பமான இதெல்லாம் கிடையாது. அன்னைய படிப்பு வேற, இன்னைய படிப்பு வேற.
2: உண்மையான
1: கருத்து அதுதான்.
3: ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னா என்ன சாமத்துல எந்த கலர் வேணா வைக்கலாம் ஆனா அதுக்கு ஒயிட் பக்கத்துல வச்சா எடுக்காது. அது நடுவுல ஒரு கலர். ஆமா ஒயிட் எடுக்காது. அது வந்து பலகார் கொடி மாதிரி ஆயிடும். அதான் அது பக்கத்துல வாடாமல்லி வச்சா நல்லா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு பூ பார்த்தா சித்திர கைப்பழக்கம் போய் அது போல தோணுற மாதிரி நம்மளே கண்ணால பார்த்து அழகா பார்த்து வச்சு கட்டிடுவோம்.
2: அப்பனா உங்ககிட்ட ஒரு 10 கலர் பூ கொடுத்தோம் அப்படின்னா நீங்களே வந்து கலரை வந்து சூஸ் பண்ணி அழகா வந்து ஒரு மாலையை வந்து கட்டிடுவீங்க.
3: எப்படி சிரிச்சு பாருங்க. அதாவது எதை எதை வச்சா நல்லா இருக்கும், எதை எந்த இடத்துல வைக்கணும், எது எந்த இடத்துல வைக்க கூடாது. கொஞ்சம் கண்ணாலே அப்படியே மேப் போட்டு வேண்டியது.
2: ரொம்ப நன்றி சார். உங்க கூட பேசினது

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:42 நிமிடம் 15 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய

0: வாரம் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. ஆர்ஜே பாரதி அங்க இருக்காங்க, இப்ப யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பாரதி,
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக, இந்த ஏரியாவை பத்தி சொல்றதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம்னு சொல்லும் பொழுதே பயங்கர ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவங்க பேசல. உங்க பேர் சொல்லுங்க மேம்.
2: பேர் பெரியநாயகம்மா.
1: ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: நான் வந்து 50 வருஷமா இருக்கிறேன்.
1: அப்பா பிறந்ததுல
2: இருந்து இருக்கீங்க. 4 வருஷம் வந்து கம்மியா சொல்றேன், நான் பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கிறேன்.
1: அப்பனா நீங்க இந்த ஏரியாவுல வந்து விளையாடின அனுபவங்கள் எல்லாம் இருக்கும்ல? நீங்க இந்த ஏரியாவுல விளையாடின அனுபவங்கள் எல்லாம் இருக்கா?
2: நிறைய இருக்குது. இந்த ஓடையில வந்து ஓடந்து தண்ணி வந்தாக்கா அதுல விளையாடுறது. ராயல் பார்க்கு ஹோட்டல் கட்டிக்கிறாங்களா, அதெல்லாம் பெரிய தோப்பு.
1: ஓகே, சோ அப்ப அங்கலாம் நீங்க வந்து
2: பெரிய தோப்பு.
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க அந்த ஓடையில மீன் எல்லாம் பிடிச்சிருக்கீங்களா?
2: மீன் இல்ல, வவால் வலை கட்டி பிடிப்போம். வவால் வந்து வலை கட்டி பெரிய பெரிய வவால் பிடிப்போம் தோப்புல. ஆமா, அதெல்லாம் வந்து என்ன பயம். ஆமா, மாங்காய் இல்ல, பனம்பழம்.
1: அதுக்கப்புறம்
2: போனாக்கா
1: வரவங்களா
2: குடிக்கும்.
1: இப்ப பனம்பழம் சாப்பிடுறதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இவ்வளவு கிடைக்கணும், உனக்கு அவ்வளவு கிடைச்சிருக்கு, ஐயோ எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு
2: நிறைய பனம்பழம், அதனால அதை அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம தேவையானதை நம்ம வாடினார அளவுக்கு தோப்பு அது. ராயல் பார்க்
1: ஓகே. ஓகே, சரி. இப்ப நீங்க என்னென்ன விளையாட்டுலாம் வந்து விளையாடி இருக்கீங்க?
2: சில்லு விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம், நிறைய விளையாடுவோம், லேட்டா போட்டு விளையாடுவோம், அப்பயே தாய் பஸ் விளையாடுவோம்,
1: தொடர்ந்து பேசலாமே. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். எனக்கு சேர்க்காம பொதுவாய்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:50 பத்து நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய சாரம் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. அர்ஜு பாரதி அங்க இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: ஓகே, இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட நம்ம வந்து பேசலாம். வணக்கம்.
4: அதுதான் முக்கியமா பாப்பா. புது எல்லாரையும் எல்லாரும் போறோம், ஒவ்வொரு நகரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ஏரியாவை தெரிஞ்சுக்கிறோம், உங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிறாங்க.
3: ஆயிட்டோம்
4: உங்களதான் தெரிஞ்சிடும்.
3: நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நான் இங்க இருந்து கிளம்புற நேரமும் வந்தாச்சு. மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் RJ பாரதி.
2: நன்றி பாரதி.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார். பல ஊர்களிலிருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார். அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலாக வேலை நடக்குது. கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது. அந்த ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல், இந்த ஊரில் எல்லாரும் இந்த கோவில் கட்டுறதுக்கு அவங்க அவங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்ருக்குறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை, ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல வெயில் நேரத்தில் சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு செலவு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே, அதனால் சிரமப்பட்டு ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு மெதுவாக கொண்டுக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த அம்மா போச்சு. அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறப்போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா. ஏதோ அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது, கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமேல் கடைசியாக கற்பகிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம், எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது, யோசனை பண்ணாங்க. இதை பாருப்பா, என்கிட்ட என்ன இருக்குது, இதோ இந்த வாசப்படியில் கிடக்குது, இந்த கல் தான் இருக்குது, வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம எந்த

0: பாத்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்று தேவையாக இருந்தது. இவங்க எடுத்துக்கிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு. ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க. ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சுது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளவு பெருசாக இந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். இப்படி நினச்சிக்கிட்டே அன்றைக்கி ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு, ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவில் வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார். இறைவா, உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சிது. ராஜா விசாரித்தார், யார் அந்த கிழவி அப்படின்னு. எல்லோரும் விவரத்தை சொன்னாங்க. அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார், இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல் அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா. இந்த காலத்துலேயும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மளும் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான். நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான். திருப்பணி குழு தலைவர் சொன்னார், இதை பாருப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை. கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம்தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, இவன் இந்த சாமி சிலையை நீ திருடிட்டு போகாம இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா இன்று குவஹாத்தியில் அசாம் முதலமைச்சராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக பதவியேற்கிறார். அவருக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் அசாம் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். முதலமைச்சருடன் சேர்த்து 4 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். இப்பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பாஜக தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சர்வதேச செவிலியர் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள செவிலியர்களையும் சுகாதாரத்துறைக்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம், வலுவூட்டப்பட்ட செவிலியர்கள் உயிர்களை காப்பாற்றுகிறார்கள் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சராக திரு ரங்கசாமி 5வது முறையாக நாளை பதவியேற்க உள்ளார். அவருடன் 5 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்த பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். IPL T20 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முதலில் ஆடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய டெல்லி அணி 19 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணியும் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன. இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கம். நேரம் 9:15 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கம். நேரம் 9:15 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் அதே தான், 7598510505 அப்படிங்கிற இந்த எண்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு, உங்களுடைய ஊரை சேர்த்து அனுப்புனீங்க அப்படின்னா இந்த 1 hourல வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுடைய பாடல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்க ட்ரை பண்ணி உங்களுடைய பாடலை நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். சோ நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். பிளே பண்ண போற சாங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் செல்வராஜ் அவர்கள் வடவள்ளி கோவில் இருந்து கேட்டிருக்காங்க. நிமீர் படத்துல இருந்து நெஞ்சில் மாமழை பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்க கேட்கலாம்.

0: லோட்டஸ் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
1: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நிர்வீதி, புதுச்சேரி.
2: வெந்து தணிந்தது காடுல இருந்து மல்லிப்பூ வச்சு வாடுது அப்படின்ற பாடல் வாங்க எல்லாருமே கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3

05. விருப்பம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பேர் விருப்ப பாடலை கேட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதாவது வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்ததா நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலூர்ல இருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா இவங்களுக்கான பாடல் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கஜராகோ கனவிலோ சொர்க்கம் கண்ணில் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் நம்ம கேட்கலாம்.

சிறப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, தில் படத்துல இருந்து உன் சமையல் அறையில் அப்படிங்கிற பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. சேலம் மணியனூர்ல இருந்து மகேந்திரன் அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7598 51 0505 அப்படிங்கிற இந்த எண்கள்ல உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு, ஊர் எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம்.

0: கிளம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம நிகழ்ச்சியில நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து காரைக்குடி கனகவள்ளி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம், நாராயணன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சா இவனப்புடி படத்திலிருந்து போதவில்லையே பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கண்ணன் வையாபுரி பட்டினத்திலிருந்து, இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பாடல் நம்ம கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். அவங்களுக்கான ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வரும்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்தில இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர, ஜோதிகா, வேல்முருகன் இவங்களுக்கான பாடல். சிவாஜி திரைப்படத்திலிருந்து பிளே ஆயிட்டு இருக்கு, கேக்குதா? பல்லேல காசாங் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. போலூர்ல இருந்து திவ்யா, பழனி, பச்சை, ரோசி இவங்களுக்கான பாடல். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்துல இருந்த பார்க்காத பார்க்காத பாடல் கேட்கலாம்.

நிகழ்ச்சிகள் அடுத்ததா பாடல் கேட்கலாம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. உளுந்தூர் பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன், முகவரி திரைப்படத்திலிருந்து ஆண்டே நூற்றாண்டே அப்படிங்கிற பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவா வரும் பாடல், மதுரைக்கு போகாதடி பாடல் வேணும் அழகிய தமிழ் மகன்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி தேவிகாபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடல் கேட்கலாம். வரும் பாடலோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 15ஆம் தேதி முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக பிரதமர் வரும் வெள்ளிக்கிழமை ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைவார். அங்கு அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள், குறிப்பாக எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். மேற்காசிய நெருக்கடிக்கு இடையில் அந்நிய செலாவணியை சேமிக்க, எரிபொருளை மிச்சப்படுத்தவும், வெளிநாட்டுப் பொருட்களின் பயன்பாட்டை குறைக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களை வலியுறுத்தியுள்ளார். குஜராத்தின் வதோதராவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வீட்டிலிருந்து வேலை, ஆன்லைன் வகுப்புகள், மெய்நிகர் கூட்டங்கள் மற்றும் பெட்ரோல் டீசல் நுகர்வை குறைத்தல் போன்ற கோவிட் கால நடைமுறைகளை புதுப்பிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். மேலும் இந்தியர்கள் மீது நெருக்கடியின் தாக்கம் குறைவாக இருப்பதை உறுதி செய்ய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். நிலைமை இயல்புக்கு திரும்பும் வரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறும் பிரதமர் தனது வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தினார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஏற்பட்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணியும் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன. இப்போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03:20 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில கேள்விகள் எது சம்பந்தமா இருக்க போகுது, எதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப அவளா காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில சில முக்கிய நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிறுவனத்தோட பேரை எங்க என்ன அப்படின்றத நான் சொல்லிடுவேன், அது எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. டயல்

அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப அவளை காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில சில முக்கிய நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிறுவனத்தோட பேரை எங்க என்ன அப்படின்றத நான் சொல்லிடுவேன், அது எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோல சில முக்கிய நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடங்கள் சம்பந்தமான கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்காக என்ன அப்படின்னா, இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. பதில சீக்கிரமா கண்டுபிடிங்க. கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு தொடர்ந்து கேளுங்க. FM Rainbow Puduvai 102.8 பாடல் உங்களுக்காக.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ல. இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:09:32 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில சில முக்கிய நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்காக கேள்வியும் கேட்டு முடிச்சாச்சு. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன் இல்லையா? ஆன்சர் சொல்றதுக்காக எனக்கு தெரியும், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர் வந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம். எப்படி இருக்கீங்க ஜீவிதா மேடம்?
2: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன். நிலையில எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
3: ரொம்ப நாளாச்சு பேசி. சரி சொல்லுங்க கேள்வி.
2: கேள்வி வந்து என்ன அப்படின்னா, இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான்.
3: நீங்க ஆப்ஷன் தர மாட்டீங்களா?
2: ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. விஷயம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டாவே இருக்கு. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கறதுக்கான கரெக்டான பதில் கொல்கத்தா. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி. ஓகே, இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனம் 1851 நிறுவப்பட்ட சுரங்க அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய இந்தியாவின் முதன்மை புவி அறிவியல் அமைப்பு கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. நிலவியல் ஆய்வுகள், கனிம தேடல், அதுக்கப்புறம் அடிப்படை புவி அறிவியல் தரவுகளை வழங்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேவா? உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர்னமரியும் சிதறால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8. பாட்டு உங்களுக்காக ஒரு பீட்டான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் போல.

0: இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கறத உங்களுக்கான கேள்வியா கேட்டிருந்தேன். பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், யார் பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா?
1: கண்டுபிடிச்சேன் மேம். புதுடெல்லி மேம்.
0: புதுடெல்லியா? கரெக்டா? நினைக்கிறேன். இந்தியாவில இயற்கை எரிவாயு துறையில முதன்மையான மற்றும் மிகப்பெரிய அரசு துறை நிறுவனம் புதுடெல்லியை வந்து தலைமையிடமா கொண்டு இயங்குது. இது இயற்கை எரிவாயு முறைப்படுத்தி குழாய் மூலமா விநியோகிக்கும் மிகப்பெரிய நிறுவனமா இருக்கு. ஓகே, கரெக்டான பதில். தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். புதுடெல்லி அப்படிங்கறத கரெக்டான பதில் ஆன்சர் பண்ணவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த கேள்விக்கு போலாம். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, சீக்கிரமா கால் பண்ணுங்க.

22717160 அண்ட் 22752230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:22 நொடிகள் ஆகுது. சில முக்கிய நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? பதில் சொல்றதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. கரெக்டான பதில் சொல்றாங்களா இல்லையா கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: கொல்கத்தால இருக்கு.
0: எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க.

ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, சீக்கிரமா கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு தொடர்ந்து கேளுங்க. இதே FM Rainbow புதுவை 102.8 பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் சிலம்பாட்டம் படுதல்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:29 ஆறு நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சில முக்கிய நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடங்கள் சம்பந்தமான கேள்விகளை தான் கேட்டுட்டு இருக்கேன். நேயர்கள் எல்லாம் அப்படியே சும்மா ஆன்சரை சொல்லி கலக்கறாங்க. இந்திய தேசிய நீர் மின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நன்றி. உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கா நீங்க வெளியூர் நேர்கள் அப்படிங்கும்போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் செதுடால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்கள் திலகம் டாக்டர் என்ஜிஆர்.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
2: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்? நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
3: என்ன, இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி?
2: இத கேளுங்க மன்னா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
6: ஆமா மன்னா, ஆமா.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:41 28 நொடிகள் ஆகுது. இன்னைக்கே நம்ம ஷோவில் என்ன கேள்வி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா, சில முக்கிய நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களுக்காக கேட்டுட்ருக்கேன். கடைசியாக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறது?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
2: பாபு சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா
2: இருக்கேன்.
3: பெங்களூர்
2: அப்படிங்கிறது சூப்பர் சார். நன்றி கால் பண்ணதுக்கு.
3: நன்றி மேடம்.
2: நன்றி. அதாவது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் வந்து பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்குன்னு நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால 1983 தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா? உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இந்திய தேயிலை வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தேயிலை வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ரொம்பவே ஈஸியான ஆன்சர், ஏற்கனவே சொன்ன ஆன்சரும் கூட. என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க அப்படியே கெஸ் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் செதுரால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ.
4: Jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug jug

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. உங்களுக்காக கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய தேயிலை வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் யார் சொல்ல போறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: ஓகே சார், சொல்லுங்க ஆன்சர் என்ன.
1: ஆமா, இந்திய தேயிலை வாரியத்தினுடைய தலைமையகம் அப்படிங்கறது கொல்கத்தா, இந்த இடத்துலதான் மேம் அமைந்துள்ளது.
0: ஓகே சூப்பர், கொல்கத்தா அப்படிங்கறது கரெக்டான பதில் சார். நன்றி கால் பண்ணதுக்கு.
1: மிக்க மகிழ்ச்சி மேம். நன்றி.
0: நன்றி நன்றி. இந்திய தேயிலை வாரியம் அப்படிங்கறது இந்திய அரசின் வர்த்தக அமைச்சகத்தின் கீழே செயல்படுற ஒரு அமைப்பு. இது 1953 தேயிலை சட்டத்தின் கீழே ஏப்ரல் 1, 1954 நிறுவப்பட்டிருக்கு. இதோட தலைமையகம் கொல்கத்தாவில இருக்க நேயர் சொல்லி ஆன்சர் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. இந்தியாவில தேயிலை சாகுபடி, பதப்படுத்துதல், தர மேம்பாடு, அதுக்கப்புறம் உள்நாட்டு ஏற்றுமதி

வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறது தான் இதோட முக்கிய பணியா இருக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? தேசிய பேரிடர் மேலாண்மை தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய பேரிடர் மேலாண்மை தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதிலை கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் செட் டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவை 102.8.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English.
3: என்ன சொல்றா பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும்
0: நீங்களும்
4: இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
5: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:55, 10 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில சில முக்கிய நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடங்கள் சம்பந்தமான கேள்விகளை கேட்டுட்டு இருந்தேன். நிறைய நேர்கள் கலந்துகிட்டு அவங்களுடைய ஆன்சரை சொல்லியிருந்தாங்க இல்லையா. கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, தேசிய பேரிடர் மேலாண்மை தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுதான் நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
7: அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
6: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
7: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
6: சண்முக சுந்தரம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா?
7: இதற்கான சரியான வழி புதுடெல்லி.
6: புதுடெல்லி அப்படிங்கறது கரெக்டான பதில் சார். நன்றி கால் பண்ணதுக்கு.
7: நன்றி
6: நன்றி. நான் சொன்ன மாதிரியே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேயர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நான் RJ ஜீவிதா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ற மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வதோதராவில் சர்தாம் மாணவர் விடுதியை திறந்து வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் பெண்கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுடெல்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சராக திரு ரங்கசாமி 5வது முறையாக நாளை பதவியேற்க உள்ளார். அவருடன் 5 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான வணக்கம். நேரம் 11:16 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். இந்த ஒன் அவரும் ரொம்பவே மறுபடியான அழகான சாங்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன்.

கண்டிப்பா கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த டைம் அப்படிங்கறது, சோ இது வந்து ஹோம் மேக்கர்ஸுக்குலாம் முக்கியமான ஒரு டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிளஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஓகே, பாட்டு கேட்கறதுக்கு அவைலபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா கேட்கலாம். டெய்லர்ஸ் அண்ட் இன்னும் என்னென்னலாம் வேலை செஞ்சுட்டு எஃப்எம் எல்லாம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருவரை மறுபடியும் மேஜிக் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி. நிகழ்ச்சியில நிறைய மெலடியான சாங்ஸ் இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிக்கும் இல்லையா? ஹரிணி, ரூப்குமார், ராத்தூர் மற்றும் ஆண்ட்ரியா ஜஸ்மின் இவங்களுடைய

நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி. நிகழ்ச்சியில் நிறைய மெலடியான சாங்ஸ் இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போற சாங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதராசப்பட்டினம் திரைப்படத்துல இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல் கேட்கலாம். எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிக்கும் இல்லையா? ஹரிணி, ரூப்குமார் ராத்தூர் மற்றும் ஆண்ட்ரியா ஜஸ்மின் இவங்களுடைய குரல்கள்ல பாடல் கேட்கலாம்.

0: ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக் அழகா, நா முத்துக்குமாரோட வரிகள் அழகா, அவ்வப்பாவா எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சுல இந்த பாட்டுல. எஸ் மறுபடி மேஜிக் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு, தொடர்ந்து கேட்கலாம். இப்போ விளம்பரத்தை தொடர்ந்து.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: மேட் மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். நீர்பறவை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேஜிக்கான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு பிளே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வகையில அடுத்ததான் நிகழ்ச்சியில வரக்கூடிய பாடல் அங்காடி தெரு திரைப்படத்துல இருந்த நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரண் இவர்களுடைய குரல்ல பாடல் கேட்கலாம்.

மறுபடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். பையா திரைப்படத்துல இருந்த யுவன் சங்கர் ராஜாவோடைய இசையில அவருடைய குரல்ல நாமத்துக்குமாரோடைய வரிகள்ல பாடல்

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். நேரம் 11:35 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன், சின்மயி, மேகா இவர்களுடைய குரல்ல ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஹரி ஜெயராஜுடைய இசையில.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மெரடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவை குரலில் தலைவா திரைப்படத்திலிருந்து.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெரடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். தேவன் ஏகாம்பரம் மற்றும் சின்மயி குரலில் வினை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். குட்டி திரைப்படத்திலிருந்து சாகர் மற்றும் சுமங்கலி குரலில்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். முதலமைச்சருடன் சேர்த்து 4 அமைச்சர்கள் பதவியேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நேற்று புதுடெல்லியில் மக்களவைத் தலைவரை சந்தித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் உள்ள மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் இன்று உலக செவிலியர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று அழைக்கப்படும் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாளான மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், மருத்துவ கண்காணிப்பாளர் ரமேஷ், உதவி செவிலியர் கண்காணிப்பாளர் மதி பக்கிரிசாமி, தலைமை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி திரு ஆத்மநாதன், மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரி திரு ரவி முன்னிலையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் உருவப்படத்திற்கு செவிலியர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இறுதியில் அனைவரும் வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 15 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ஆர்ஜே ஜீவிதா. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இன்றைய தினத்துல என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்க கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: கேள்விகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டாக 12:13 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் சர்வதேச செவிலியர் தினம். சர்வதேச செவிலியர்கள் தினம் May 12 1965 முதல் கொண்டாடப்படுது. இந்த தினம் அர்ப்பணிப்புடனும் சேவை மனப்பான்மையுடனும் செவிலியர்கள் நம்முடைய சமூகத்திற்கு ஆற்றி வரக்கூடிய சிறப்பான பங்களிப்பை நன்றியோடு நினைவு கூற இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம செவிலியர்கள் பின்பற்ற வேண்டிய நவீன நடைமுறைகளை உருவாக்கி தந்தவரான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலும் இந்த தினம் அனுசரிக்கப்படுது. நமது செவிலியர்கள், நமது எதிர்காலம், வலுவூட்டப்பட்ட செவிலியர்கள் உயிர்களை காப்பாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருளா இருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:17:56 ஆகுது. கைவிலை கேந்திய காரிகை அப்படின்னும் நைட்டிங்கேல் அம்மையார் அப்படின்னும் ஒருத்தவங்களை போற்றி புகழ்ந்திருப்போம். இப்போ செவிலியர்கள் அதாவது நர்சுங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னா அதற்கு மூல முதற் காரணம் இவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். 1820 இதே நாளில் இத்தாலியின் ஃப்ளாரன்ஸ் நகரில் பிறந்திருக்காங்க. நவீன தாதியல் அதாவது செவிலியர் முறையை உருவாக்கிய இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க கிரைமியன் போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு இரவு நேரத்தில் விளக்குடன் சென்று சிகிச்சை அளித்ததுனால இவங்க த லேடி வித் த லேம்ப் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களை பற்றின இன்னும் சில தகவல்களை தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:24 46 நொடிகள் ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த தினம். நோட்ஸ் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 1860 லண்டன்ல செவிலியர்களுக்கான முதல் பயிற்சி பள்ளியை நிறுவனாங்க. 1907 ஆர்டர் ஆஃப் மெரிட் விருதை பெற்ற முதல் பெண்மணியும் இவங்க தான். ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி ஆஃப் லண்டன் அப்படிங்கிற உயரிய அங்கீகாரத்தையும் இவங்க பெற்றாங்க. தன்னோட 90வது வயதுல இங்கிலாந்துல காலமானாங்க. அவங்க காலமாகி இவ்வளவு நாட்கள் ஆகியும் இவ்வளவு வருடங்கள் ஆகியும் அவங்களுடைய பெயரும் புகழும் இன்னமும் நிலைத்திருக்கு. ஒவ்வொரு வருடமும் 12 May மக்கள் அவங்கள நினைவு கூர்றாங்க. ஒவ்வொரு நாளும் செவிலியர்கள் அவங்கள நினைவு கூர்றாங்க. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:33 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் சர்வதேச தாவர சுகாதார தினம். ஆண்டுதோறும் 12ஆம் தேதி, அதாவது மே 12 அன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையால அறிவிக்கப்பட்டு உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பால முன்னெடுக்கப்படும் இந்த நாள் உணவு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமான தாவரங்கள் இன்றியமையாதவை அப்படிங்கறத எடுத்துக்காட்டுது. நாம உண்ணும் உணவுல 80%, அதுக்கப்புறம் நம்ம சுவாசிக்கும் ஆக்சிஜன்ல 98% ஆரோக்கியமான தாவரங்களே அப்படிங்கறதுனால அவை வாழ்விற்கு இன்றியமையாதவை அப்படிங்கறத எடுத்துரைப்பது தான் இந்த நாளோட நோக்கமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க

0: வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:35 ஆகுது. 1973 எட்டயபுரத்தில் உள்ள பாரதியார் வீடு வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்ட தினம் இன்று. 1638 முகலாய பேரரசர் ஷாஜஹான் டெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையை கட்டுவதற்கான உத்தரவை வழங்கிய தினம் இன்று. 102.8 நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நான் ஆர்ஜே ஜீவிதா.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான 2 நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய

அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் இரண்டாம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நான்கு நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் என்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்கு வங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுமார் 5000 மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி

0: அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50. 20 நொடிகள் தொடர்வது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: ஒவ்வொரு கணத்தில் தான் காண்பது கனவல்லவே, நனவுதானே என்ற ஐயத்தை போக்கிக் கொள்பவளாக தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக் கொள்கிறாள். நனவுதான் அந்த மாலை மிக இனிமையாக இருக்கிறது. ஞானம்மா அவளுக்கு ஞானத்தாய் போல் திகழும் ஒரு அம்மையுடன் அவள் புதிய வாழ்வுக்கு போகிறாள். அவள் பிறந்ததிலிருந்து அறிந்திராத ஓர் ஒட்டுறவுடன் அவள் வாழப்போகிறாள். மதுரத்துடன் அவள் வாழ்வின் திருப்பம் ஒன்றில் திரும்பிய போது வறுமையும் சிறுமையும் உடன் வந்தன. இந்த துணையில் அன்புடன் வறுமையும் சிறுமையும் இல்லாத நம்பிக்கையே ஒளியாக இருக்கிறது. அவள் முழுசாக மீண்டு வருகிறாள். அவளுக்கே வியப்பாக இருக்கிறது. டாக்டர் மித்ரா, லோகா, ராஜா எல்லோரும் ஞானம் அவளை தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கு உதவியிருக்கின்றனர். ஞானத்துடன் அவள் இன்னும் நெருங்கி பழகவில்லை. பள்ளி இறுதிப் பரீட்சையை முடிக்கும் வரை, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 3 மாதங்கள் இந்த நன்னாளுக்காக காத்திருந்தாலும் ஒரு நாள் கூட அவளுடைய இருப்பிடத்தை மைத்ரேயி சென்று பார்த்திருக்கவில்லை. ஞானத்துடன் முழுசாக ஒரு நாள் கூட அவள் தனியாக இருந்து பழகியிருக்கவில்லை. அருகாமைக்கு நெருங்கும் முன்னரே அவள் மீது இவ்வளவு பற்றுதல் எப்படி தோன்றியது? ஒரு கால் இதுதான் ஒரு இன முள்குத்தினால் போல் இருக்கின்றது. சட்டென்று ஞானம்மா அவளை திரும்பி பார்த்து புன்னகை செய்கிறாள். அந்த சிரிப்பில் ஒரு கவடும் இல்லை. இன்னும் கொஞ்ச தூரம்தான். நீங்கள் இப்படி தினமும் பஸ்ஸில் வருவீர்களா? எதற்கு? காலனியில் எல்லாம் கிடைக்குமே, சனிக்கிழமை மட்டும் வருவேன். என்ன ப்ராஜெக்ட் அது? என்னமோ ஹெல்த்னு சொன்னீங்களே, அதாவது கிராமங்களில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க, சுகாதாரம், சுத்தம் இவற்றுடன் நோய் வராமல் தடுத்து கொள்ள நம் கிராமங்களுக்கேற்ற எளிய முறைகளில் பயிற்சியும் அளித்து அதே முறைகளில் ஆராய்ச்சியும் செய்வதான திட்டம். இந்த திட்டத்துக்கு ஒரு அமெரிக்க கருணை வள்ளலின் நிதி இருக்கிறது. பஸ் ஒரு குன்றை சுற்றினால் போல் குலுவைத்தார் போல் காணப்பெறும் சிமிட்டு தகட்டு கூரை இல்லங்களும் பூஞ்செடிகளும் குட்டை மரங்களுமாய் அமைந்த குடியிருப்பின் முன் சாலையில் நிற்கிறது. ஓரியன்டேஷன் சென்டர். மைத்ரேயி ஞானம்மாவுடன் இறங்குகிறாள். கையில் அவளுக்கென்று புதிதாக ஞானம்மா வாங்கி கொடுத்த சிறு பெட்டியில் அவளுடைய புதிய துணிகள் இருக்கின்றன. 2 புத்தகங்களை காகிதத்தில் சுற்றி கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். புத்தகங்கள் பள்ளியில் நடந்த பேச்சு போட்டியில் அவள் பரிசாக பெற்றவை. 1 தாகூரின் கீதாஞ்சலி தொகுப்பு, 2 நேருவின் கடிதங்கள். உலக வரலாற்றின் பகுதிகள் அவளுடைய உடைமைகள். ஒரு சிறு பூஞ்சாரல் அடித்து மண்ணை குளிரச் செய்திருக்கிறது. வரிசை வரிசையாக விளக்குகள் பூக்கின்றன. எல்லாம் மிக மிக இனிமையாக இருக்கிறது. வரிசையை விட்டு சற்று ஒதுங்கினாற்போல் முல்லை படர்ந்த பந்தல் முகப்புடன் கூடிய ஒரு சிறு வீட்டின் சுற்று வேலி கதவை திறந்து கொண்டு ஞானம் மைத்ரேயை வா என்று அழைக்கிறாள். வராந்தாவின் கீழே வரிசை கட்டினால் போல் ஜூனியா பூக்கள் வண்ணங்களை கொட்டி சிரிக்கின்றன. நடுவில் ஒரு ரோஜா புதர். தெருவிளக்கின் வெளிச்சத்தில் வாயிலில் பதிக்கப்பெற்ற பெயர் பலகை பளிச்சென்று தெரிகிறது. மிஸ் ஆர் எஸ் ஞானம், எம்ஏ, எம்லிட், பிஹெச்டி, ஆக்ஷன் கம் ரிசர்ச் ஸ்கீம் என்று அதை படித்து பார்த்து அறிகிறாள் மைத்ரேயி. முன்னறையில் நாற்காலிகளும் நடுமேசையும் பிரம்பு உருப்படிகள்தாம். ஒரு கண்ணாடி அலமாரியில் புத்தகங்கள் நிறைந்திருக்கின்றன.

0: தென்னை மரமும் உப்பங்கழியும் படகுமாக ஒரு நீர்வண்ண ஓவியம் சுவரில் இருக்கின்றது. முன்னறையின் இரு பக்கங்களிலும் இரண்டு அறைகள் இருக்கின்றன. முன்னறையை அடுத்து நடுவில் சாப்பிடும் கூடம், ஒரு புறம் சமையலறை, இன்னொரு புறம் குளியலறை பகுதி இருக்கிறது. சாப்பிடும் அறையில் ஒரு சிறிய மடக்கு மேசை நாற்காலியும், சமையலறையில் இரண்டொரு தட்டுமுட்டு சாமான்களும் ஒரு காற்றழுத்த ஸ்டவ்வும் இருக்கின்றன. எவ்வளவு அழகான வீடு சிஸ்டர். சமையல் யார் செய்வாங்க சிஸ்டர் என்று கேட்கிறாள் மைத்ரேயி, கண்கள் ஒளிர. யார் சாப்பிட்றாங்களோ அவங்களே சமைப்பார்கள் என்று சிரிக்கிறாள் ஞானம். நீங்களே வா சமைப்பீங்க, ஏன் அது அவ்வளோ ஆச்சரியமானதா என்று கேட்டுவிட்டு ஞானம் குளியலறைக்கு சென்று கை கால் முகம் கழுவி கொண்டு அடுப்பை பற்ற வைக்க தொடங்குகிறாள். நீங்கள் இனிமே இதெல்லாம் செய்யக்கூடாது, நான் தான் செய்வேன் என்று மைத்ரேயி அவளை அச்செயலிலிருந்து விடுவிக்க முயல்கிறாள். ஞானம் மறுப்பதற்கில்லை. வாயிலில் மணி ஒலிக்கிறது. ஞானம் வெளியே வருகிறாள். வாருங்கள் வாருங்கள், உட்காருங்கள், ஒரு நிமிஷம், இதோ வரேன் என்று அவர்களை வரவேற்கையில் மைத்ரேயி கதவின் பின் நின்று வந்தவர்களை பார்க்கிறாள். வடக்கு மாநிலத்துக்கு உரியவர்களாக தோன்றும் தம்பதி. உள்ளே திரும்பி ஞானம் பால் சர்க்கரை தேயிலையை காட்டுகிறாள். 4 கப் டீ போடணும், போடுறியா? ஆகட்டும் ஆகட்டும், நீங்கள் போங்கள். ஞானம் திரும்பி வந்த பின்னரும் அந்த தம்பதி உட்காரவில்லை. உட்காரங்கள், உட்காரம்மா சுமித்ரா. இல்லை பஹன்ஜி, நீங்கள் வந்து சொல்லி கொண்டு போகவே காத்திருந்தோம். சாமான் எல்லாம் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. நீங்கள் காலையிலேயே சொல்லிக்கொண்டு சாமான் எடுத்துக்கொண்டு போனதால் அப்படியே போயிருப்பீர்கள் என்று நினைத்தேன். அதப்படி போவோம், உங்களிடம் கடைசியாக வந்து சொல்லிக்கொள்ளாமல். உங்களை மறக்கவே மாட்டோம் பஹன்ஜி. நீங்கள் 1 மாசம் லீவ் எடுத்து கொண்டு வந்து எங்கள் வீட்டில் தங்க வேண்டும். ஞானம் சிரிக்கிறாள். கண்டிப்பாக. இவர் இங்கே படித்ததையெல்லாம் சரியாக செய்கிறாரா? கிராம சேவையில் எவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறார் என்று பார்க்க வருவேன். ஐயையோ, அந்த இளைஞன் பலமாக சிரிக்கிறான். ஏதோ 40 நாள் வேலைப்பழு இல்லாமல் சந்தோஷமாக வயல்கள் சூழ்ந்த கிராமங்களுக்கு ஜீப்பில் சென்று சுற்றினோம். சொற்பொழிவுகளை கேட்டதற்கு பிறகு இளநீர் அருந்தினோம். பிறகு மாலையிலும் பேசினோம். ஆடி பாடி கழித்து விருந்துகள் உண்டோம். இதற்கெல்லாம் பிரயாணப்படி தவிர பயிற்சிக்கான படியும் கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் உதவி மறக்கவே முடியாது. உங்களிடம் சொல்வதற்கென்ன, எங்களுக்கு தான் திருமணமாகி 2 வருஷங்கள் ஆன பின்பு இப்போதுதான் முதலாக இவளை அழைத்து கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். இடம் கிடைக்கும், ஹாஸ்டலுக்கு வெளியே இருக்கலாம் என்று யாரோ சொன்னதை நம்பி இவளையும் கூட்டி வந்துவிட்டு நான் திண்டாடிய போது நீங்கள் எங்கள் வீட்டிலேயே இருக்கலாம் என்று கூப்பிட்டு எங்கள் சொந்த வீடாக நினைக்க சொன்னதை எப்படி மறப்பது? மைத்ரேயி தேநீர் கிண்ணங்களை பூத்தட்டில் வைத்து கொண்டு வருகிறாள். ஞானம் நடு மேசையில் அதை வாங்கி வைக்கிறாள். இவர் டாக்டர் ஜோஷி. இது சுமித்ரா ஜோஷி. இது மைத்ரேயி, என்னுடைய சோதரி என்று ஆங்கிலத்தில் அறிமுகம் செய்து வைக்கிறாள். நமஸ்தே என்று மைத்ரேயிக்கு கை குவிக்கும் சுமித்ரா, படிக்கிறாளா என்று வினவுகிறாள். ஆமாம், ஹாஸ்டலில் இருந்தாள். பரீட்சை எழுதியான பின்பு இப்போதுதான் கூட்டி வந்தேன். நான் பார்த்தேன், ரூம் காலியானதும் இன்னும் நம்மை போல் யாரேனும் இடம் பிடிக்க வந்துவிட்டார்கள் என்று நினைத்தேன் பஹன்ஜி என்று ஜோஷி சிரிக்கிறார். உட்கார் மைத்ரேயி என்று கூறிவிட்டு ஞானம் 2 கிண்ணங்களை ஜோஷி தம்பதியிடம் கொடுத்துவிட்டு அவளிடம் 1 கிண்ணத்தை கொடுக்கிறாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க
1: தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15 செவிலியன் நிபுணர்களுக்கு 2026 தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை வழங்கினார். செவிலியர் துறையில் அவர்கள் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 15 முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 6 பயணம் மேற்கொள்கிறார். 5 பயணத்தின் முதற்கட்டமாக பிரதமர் வரும் வெள்ளிக்கிழமை ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைவார். அங்கு அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள், குறிப்பாக எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்தியம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் உள்ள மருத்துவமனை கருத்தரங்கு கூடலில் இன்று உலக செவிலியர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரமேஷ் முன்னிலையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 முதல் மாலை 5 வரை வானொலி நிலையம், VP சிங் நகர், சோனியாகாந்தி நகர், ராஜா அண்ணாமலை நகர், பிரியதர்ஷி நகர் ஒரு பகுதி, கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, வீமன் நகர் ஒரு பகுதி, சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, ஜீவானந்தபுரம், தாகூர் நகர் ஒரு பகுதி, பாகமுடியான்பேட், முத்திலிங்கம்பேட், செயின்பால்பேட், கொட்டுப்பாளையம், லாஸ்பேட் கல்லூரி சாலை, செல்லப்பெருமாள்பேட், பாரதி நகர் ஒரு பகுதி, மகாவீர் நகர், குறிஞ்சி நகர் மற்றும் விரிவாக்கம், அவ்வை நகர் ஒரு பகுதி, அசோக் நகர் ஒரு பகுதி, ஏர்போர்ட் ரோடு ஒரு பகுதி, லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 வணக்கம்.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியேல, நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட் பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகல.

0: அண்ட் மேம், இப்போ தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா முதல்ல கன்சிலியேஷன் ஆஃபீஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. சோ அங்க அவங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் மேம், என்ன ஸ்டெப் எடுப்பாங்க?
1: கன்சிலியேஷன் ஆஃபீஸருக்கு அப்புறம் என்கொயரி ஆஃபீஸர் கிட்ட போவாங்க. அவரும் இது மாதிரி ஆர்பிட்ரேஷன் தான் சொன்ன மாதிரி ஆர்பிட்ரேஷன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆர்பிட்ரேஷன் சமரசம் தான், பட் கன்சிலியேஷனை விட கன்சிலியேஷன் ஒரு ப்ரொசீஜர் தான் இருக்கும், சாதாரணமா பேசுறதா இருக்கும். ஆர்பிட்ரேஷன்ல வந்து அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் ஒரு ஆக்ட் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி அதுலயே முடியாத பட்சத்துல தான் கோர்ட்டுக்கு, அவங்க லேபர் கோர்ட்டுக்கு போகணும். அதுல என்ன அவர் பேசினாலும் அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், அந்த ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். அடுத்த லெவலுக்கு போறோம். ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டியில பேசிட்டாங்க, அதுல ஒரு தீர்மானமா அதுல முடிவடையாத பட்சத்துல தான் அவங்க கன்சிலேஷன் ஆபீசர் கிட்ட வரும். அப்ப அது அடுத்த லெவல். ஏற்கனவே அவங்களோட பேசிக் எல்லாம் பேசி இருப்பாங்க, அப்ப அடுத்த லெவல்லயும் அவங்க பேசி சமரசம் பேச முயற்சி பண்ணும், அதுவும் முடியாத பட்சத்துலதான் கோர்ட்டுக்கு வர்றாங்க. ஸோ அது மூணாவது ஸ்டேஜ் தான் மினிமமா வரும். அப்ப அதுக்குள்ள வந்து இவங்க ஃபர்ஸ்ட்

0: சாதாரணமாக பேசுகிறதா இருக்கும். ஆர்பிட்ரேஷனில் வந்து அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி அதுலேயே முடியாத பட்சத்தில் தான் கோர்ட்டுக்கு, அவங்க லேபர் கோர்ட்டுக்கு போகணும். அதில் என்ன பேசினாலும் அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், அந்த ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும்.
1: ஸோ அதை பேஸ் பண்ணி தான்
0: அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டியில் பேசிட்டாங்க, அதில் ஒரு தீர்மானமாக அதில் முடிவடையாத பட்சத்தில் தான் அவங்க கன்ஃபியூஷன் ஆஃபீஸர் கிட்டே வரும். அப்போ அது அடுத்த லெவல், ஏற்கனவே அவங்களோட பேசிக் எல்லாம் பேசி இருப்பாங்க. அப்போ அடுத்த லெவல்லையும் அவங்க பேசி சமரசம் பேச முயற்சி பண்ணும், அதுவும் முடியாத பட்சத்தில் தான் கோர்ட்டுக்கு வர்றாங்க. ஸோ அது மூணாவது ஸ்டேஜ் தான் மினிமமாக வரும். அப்போ அதுக்குள்ளே வந்து இவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறது விட ஏற்கனவே இங்கே எல்லாம் பண்ணிட்டாங்க, முடிவடிச்சாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்ன்றது இந்த ரிப்போர்ட்டு தான். அந்த கமிட்டியில் ரெடி பண்ணுற ரிப்போர்ட்டை, சேர்பர்சன் ரெடி பண்ணுற ரிப்போர்ட்டு, அதே மாதிரி கன்சல்யூஷன் ஆஃபீஸர் இன்கொயரி ஆஃபீஸர் ரெடி பண்ணுற ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில் கோர்ட் வந்து அவங்கக்குள்ள அவங்களோட ரெண்டு தரப்பிலையும் அவங்களோட வக்கீல் வச்சு பண்ணலாம், அவங்க வந்து அவங்க அசோசியேஷனோட இண்டிபெண்டன்ட் பர்சன் வச்சு பண்ணலாம். பண்ணி அவங்களோட ரெண்டு தரப்பிலையும் எவிடென்ஸும் அவங்களோட தரப்பில் கொடுக்க சப்மிஷன்ஸும் கேட்ட பிறகு இந்த ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் தான் கொடுக்கணும். ரிப்போர்ட்டில் என்ன முடிவு எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, மீட்டிங்ஸ் மாதிரி மினிட்ஸ் போடுவாங்க. இந்த டைமில் வந்தாங்க, பேசினாங்க, இப்படி நடந்தது, இத்தனை பேர் பேசினாங்க, அவங்க கண்டிஷன்ஸ் போட்டாங்க, அது நாங்கள் பேசணும். அதை ஒத்து போகலன்னா ஒத்து போகல, ஒத்து போயிடுச்சுன்னா ஒத்து போயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில் லேபர் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் வந்து அதுக்கு படி இன்கொயரி கண்டக்ட் பண்ணி அவங்க தரப்பிலையும் ஆர்குமெண்ட் சப்மிட் பண்ண பிறகு ஒரு முடிவு கொடுப்பாங்க.
1: ஓகே மேம். ஸோ நம்ம சொல்றதே வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள எது இதெல்லாம் வரும் அண்ட் எது இதெல்லாம் எக்ஸ்க்ளூடடா இருக்கும் இதுல?
0: எந்த ஒர்க்கில் இண்டஸ்ட்ரின்ற டேர்முக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டிலே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரின்ற வேர்டுக்குள்ளே என்ன கவர் ஆகும்னா, குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட், சில பேரோட எம்ப்ளாய்மெண்ட் அது ஸ்கில்டோ அன்ஸ்கில்டோ ஆகலாம், அது இல்லை, எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கில் ஒர்க்கோ இல்லை அன்ஸ்கில்டு ஒர்க் ஆனாலும் ஒரு குட்ஸ் ப்ரொடக்ஷனோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒரு ஸ்கில்டு ஒர்க் நடக்குதோ அந்த இடத்துல தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், மீன்ஸ் அதுக்குள்ளே தான் இண்டஸ்ட்ரின்னு கவரிங்கில் வரும். இப்போ ஒரு ஐடி கம்பெனி, அது வந்து ஐடி கம்பெனி ஒரு மேனேஜரியல் ஒர்க்ஸ் வந்து நடக்கிற இடத்துல வந்து அது வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வராது. எங்கே ஒர்க்மேன்ஸ் எம்ப்ளாயீஸ் லேபர்ஸ் அந்த மாதிரி கன்செப்டில் வருமோ அவங்களுக்காக தான் இந்த சட்டமே வந்திருக்கு. அதுக்குள்ளே தான் இந்த இண்டஸ்ட்ரின்னு டேர்ம் பற்றி சொல்லியிருக்க ஆக்டில் அதை பற்றி ஸ்பெசிஃபையும் பண்ணியிருக்காங்க.
1: ஓகே, ஸோ கூட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், ஸோ அப்போ தான் வந்து இந்த ஆக்டின் கீழே அது
0: ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுற மாதிரி மேனேஜீரியல் ஒர்க், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு மேனேஜீரியல் ஒர்க்ஸ் தவிர மீதி இருக்கிற என்ன லேபர் சம்மந்தப்பட்ட எந்த ஒர்க்ஸ் வந்தாலும் அது வந்து இந்த ஆக்டுக்குள்ளே கவர் ஆகும்.
1: ஓகே மேம். ஸோ நேயர்களை இன்னும் சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சார்ந்த சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து

0: பேசலாம். அண்ட் மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க லேபர் கோர்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அண்ட் நேஷனல் ட்ரிபியூனல் சொல்லிட்டு மூன்று வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகக்கூடிய இடங்கள் தான் இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்ப இது மூன்றுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம்?
1: ஒரு கன்சிலேஷன் ஆபீசரோ இன்குயரி ஆபீசர் முன்னாடி ஒரு பிரச்சனையை பத்தி அவங்க வந்து சமரசம் பேச முடிவு பண்ண பிறகு அதுல தீர்மானம் முடிவு ஆகல. ஆக்சுவலி வர்க் கமிட்டிக்கு அப்புறம் கன்சிலேஷன் ஆஃபீஸருக்கு முன்னாடி போனதுக்கு அப்புறம் 2 மாசத்துக்குள்ள அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி செட்டில் ஆகலை. ஸோ அது செட்டில் ஆகலைன்றது அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். கவர்மெண்ட் அது வந்து கெசெட்டில் 30 நாளுக்குள்ள பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சமரசம் பேச முடிவு பண்ணாங்க, அவங்க முடிக்க முடியலன்றது ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க கெசெட்டில். ஸோ அதுக்கு அடுத்த
0: அட்வொகேட் நியமிக்கலாம் அட்வொகேட் நியமிக்கணும்னு கட்டாயம் கிடையாது அவங்களும் அவங்களோட ஒரு ட்ரேட் யூனியனோட ஹெட் இருக்கலாம் அவரே வந்து அவங்களோட லேபர்ஸ்க்காக வந்து ஆர்கியூ பண்ணலாம் ரைட்டிங் சப்மிஷன் கொடுக்கலாம் பட் அதுக்கு வந்து சட்டப்பூர்வமான ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு டைரக்டா வந்து ஜட்ஜி முன்னாடி அவங்களால சொல்ல முடியாது ஸோ அதுக்காக அவங்க வந்து பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட் சப்
1: இதனால் வந்து ஒரு எம்ப்ளாயி பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னா கோர்ட்டுக்கு வந்து பேக் வேஜஸ் கொடுக்க சொல்லலாம். ஏன்னா அவரை வந்து திடீர்னு வேலை விட்டு தூக்கிட்டாங்க, எந்த காரணத்தையும் சொல்லாமல் திடீர்னு வேலை விட்டு தூக்கிட்டாங்க. மேனேஜர்ஸ் அதில் வந்து இவர் அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு சரியான பதில் சொல்லாத பட்சத்தில் கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த பீரியடில் அவருக்கு வந்து சேலரி கிடைக்காது. ஸோ கோர்ட்டு வந்து இல்லை இது எம்ப்ளாயோட தப்பு இல்லை எம்ப்ளாயரோட தப்பு தான்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து தீர்மானம் கொடுக்கலாம், அவருக்கு எந்த பீரியட்லேருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்களோ அந்த பீரியட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற பேக் வேஜஸ் கொடுக்கணும்.
0: ஓகே,
1: பேக் வேஜஸ் கொடுக்கணும், அது கொடுத்து தான் ஆகணும். ப்ளஸ் அவருக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா அது டிபெண்ட்ஸ் அவங்களோட கான்ட்ராக்டில் என்ன போட்டிருப்பாங்க, அந்த பெனிஃபிட்ஸும் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு தீர்மானம் கொடுக்கலாம். இது வந்து எம்ப்ளாயிக்கு பாதிக்கப்பட்டோம். இதே வந்து ஒரு எம்ப்ளாயோட துர்நடப்பினாலேயோ இல்லை வேற ஏதோ காரணத்தினாலோ ஒரு கம்பெனிக்கு பாதிப்பு வந்துட்டு அதனால வந்து நடந்த இஷ்யூவாக இருந்ததுன்னா கோர்ட் வந்து அந்த எம்ப்ளாயோட தப்பினால தான் இஷ்யூ பிரச்சனை வந்ததுன்ற முடிவுக்கு வந்ததுன்னா அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பனிஷ்மெண்ட் வந்து ஃபைன் ஆகலாம், இல்லை வந்து ஈவன் அது அதிகம் பட்சமான லெவலில் போயிருக்குதுன்னா இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வரைக்கும் கோர்ட்டுக்கு தீர்மானம் கொடுக்கறதுக்கு பவர் இருக்கு ஆஸ் பர் திஸ் ஆக்ட். அதுதான் வந்து லேபர் கோர்ட். இங்க வர லேபர் கோர்ட்ல கொடுக்கற தீர்மானத்துல யாருக்காவது வந்து அவங்க கொடுக்கற தீர்மானத்துல சாட்டிஸ்ஃபைடு இல்லை, கம்பெனி ஆகலாம் எம்ப்ளாயி ஆகலாம் யாரு வேணாம், அவங்க அடுத்த லெவல் போடுறதுதான் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் சொல்லுவாங்க. அதோட சேர்பர்சன் ப்ரிசைடிங் ஆபீசர் வந்து எப்பவுமே ஒரு ஹைகோர்ட் லெவல் இருக்கிற ஜட்ஜ் ஆயிருக்கும். அது இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆபீசர்ஸா இருந்திருக்கலாம், மெம்பர்ஸா மினிமம் 3 இயர்ஸ் ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற பர்சன் ஆயிருக்கணும். பிகாஸ் ஒரு ஜட்ஜ் கொடுத்த தீர்மானத்தை அதுக்கு மேல் முறையில் மாற்றம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த போஸ்ட் குவாலிஃபைட் பர்சனா இருக்கணும். அதனாலதான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜட்ஜ் தான் லேபர் கோர்ட்ல இருப்பாங்க கேடர்ல இருக்கிறவங்க. பட் ஆனா ட்ரிபியூனல் லெவல்ல போகும்போது அது வந்து ஹைகோர்ட் லெவல்ல இருக்கிற ஜட்ஜஸ் ஆயிருக்கும். ஸோ அவங்கள விட ஒரு படி மேல இருக்கிறவங்களா இருக்கும். அவங்களும் இதே மாதிரி திருப்பி அவங்க எவிடன்சஸ் கொடுக்க மாட்டாங்க, இவங்க கொடுத்ததுல திருப்பி ஆர்குமெண்ட் சப்மிஷன் என்ன, உங்களுக்கு அவங்க கொடுத்த தீர்மானத்துல உங்களுக்கு ஏ சாட்டிஸ்ஃபைடு இல்லை என்ன பிரச்சனை அந்த அது பத்தி தீர்மானங்களை ஆர்குமெண்ட்ஸ் ஹியர் பண்ணி அதுல ஒரு ஆர்டர் போடுவோம்.
0: பட் இப்போ நம்ம அந்த மாதிரி மாதிரி கொடுக்கறப்போ நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட் வந்து ரீசனபிளா இருந்தா தான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா?
1: கண்டிப்பா கொடுக்கற. இப்போ எனக்கு கோர்ட்ல ஒரு தீர்மானம் எடுத்து இருக்கிறாங்க, எப்படியும் ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும்,

0: ஒருத்தவங்களுக்கு சாதகமா தான் கொடுக்க முடியும். ரெண்டு பேருக்கும் சாதகமா கொடுக்க முடியாது, முடியாதுன்னு இல்ல,
1: எப்படி பார்த்தாலுமே
0: இதுல ஆமா வந்துதான் ஆகணும், அதெல்லாம் தீர்மானம். சோ அந்த தீர்மானத்துல நமக்கு பீல் போக கூடாது. அதுக்காக நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க எனக்கு இல்ல, எனக்கு கொடுத்த தீர்மானம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பீல் கோர்ட்டுக்கு போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த உரிமை தான், அது யாரால மாத்த முடியாது. ஆனா அதுக்காக நான் அப்பீல் போனதுனால அவங்களுக்கு, நீங்க அப்பீல் வந்ததுனால நான் அவங்களுக்கு சாதகமா தீர்மானம் கொடுக்கணும்னு கிடையாது. அங்க இருக்கிற ஹை அந்த லெவல்ல இருக்கிற ஆபீஸ் மீன்ஸ் ஜட்ஜா இருந்தாலும் அவங்க ஹியர் பண்ணுவாங்க ரெண்டு சைடும். எதனால நீங்க சொல்றீங்க, என்ன காரணத்தை சொல்றீங்க, அதுல வந்து அது பார்த்துட்டு அவங்க கேக்குறது அவங்களுக்கு வந்திருக்கிற காரணம் நியாயமானதா இருந்தாங்கன்னா ஏதோ மாடிபிகேஷன் பண்ணலாம், இல்ல மொத்தமாவும் மாற்றங்கள் பண்ணலாம், ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் மாடிஃபை பண்ணலாம். அமௌண்ட் இப்போ ஒரு அமௌண்ட் டிசிஷன் கொடுக்குறான், எனக்கு தீர்மானத்துல பிரச்சனை இல்லை, பட் பேக் வேஜஸ் கொடுக்கறது இல்ல சேலரி கொடுக்க சொன்னது ஒரு 50% மட்டும் கொடுங்க, பேக் வேஜஸ் 50% மட்டும் கொடுங்கன்னு சொல்லி லேபர் கோர்ட் ஒரு தீர்மானம் கொடுத்தாங்கன்னா எனக்கு 50% மட்டும் கொடுக்குறோம், நான் இல்லை எனக்கு நான் அவர் கேட்டதே என்னோட ஃபுல் பேக் வேஜஸ் கேட்டிருக்கலாம், ஆனா கோர்ட்ல வந்து எனக்கு ஒரு 50% மட்டும் கொடுங்கன்னு ஒரு தீர்மானம் கொடுத்துருக்காங்கன்னா இல்ல எனக்கு அது அது தீர்மானம் ஓகே, பட் அந்த 50% எனக்கு பாதி இல்ல, எனக்கு அதை விட அதிகமா வேணும், 100% கேட்டோன்றதுக்காக ஒரு அப்பீல் போயிருந்தீங்கன்னா ஒரு 75% கூட மாடிபிகேஷன் கொடுக்கலாம். மொத்தமா மாத்தலைனாலும் அது அந்த மாதிரி கொடுக்கலாம், ஆனா அது நியாயமானதா இருக்கணும், அது அவர் ப்ரூவ் பண்ணிருக்கணும், அவங்களுக்கு கோர்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவர் கேட்கறது நியாயமானதான. அதுக்கு மேல அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனலுக்கு மேல அதான் நேஷனல் ட்ரிபியூனல் இருக்கு, அதுதான் டாப் மோஸ்ட். நேஷனல் ட்ரிபியூனல் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும், அங்கேயும் இருக்கிற பர்சன் ஹைகோர்ட் லெவல் இருக்கிறதா இருக்கும், ஜட்ஜா தான் இருக்கும் டிசைடிங் பர்சன். அதனால இதுதான் டாப் லெவல்ல இருக்கிற கோர்ட், இதுதான் மூணு லெவலா கோர்ட்டோட வித்தியாசங்கள்.
2: ஓகே மேம், சோ லேபர் கோர்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அண்ட் நேஷனல் ட்ரிபியூனல், சோ இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீடைலா சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள் தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேளுங்க, இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக்.
3: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
4: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கொடி செய்தாரும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள் தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயர்ஸ்க்கும் வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. சோ இதுல வந்து இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எப்படி வருது மேம்?
4: ஸ்ட்ரைக்ன்றது ஃபர்ஸ்ட்லயே ஒரு பிரச்சனை. இப்போ ஸ்ட்ரைக்ன்றது ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் தான். ரெண்டு தரமான ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு. ஸ்ட்ரைக்ன்றதே ஆக்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்ன்றது இப்போ ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எம்ப்ளாயீஸ்க்கு பாதிப்பு வந்துச்சு, ஏதாவது சேலரி ஆகலாம், ஏதாவது காரணத்தில் பாதிப்பு வந்தா எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களோட உரிமையை காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த ஸ்ட்ரைக். அவங்க அந்த ஒர்க்லேருந்து சீஸ் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுறது நிப்பாட்டிடும் எல்லாம்.

0: ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். ஸ்ட்ரைக்கு வந்து அதுக்கும் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரைக் இருக்கு. லீகல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க, இல்லீகல் ஸ்ட்ரைக்னு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் ஆஸ் பர் ஆக்ட்ல இருக்கு. இல்லீகல் ஸ்ட்ரைக்னா வந்து ஆக்சுவலி சட்டப்பூர்வம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து 14 நாளுக்கு நோட்டீஸ் கொடுத்த பிறகுதான் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணும்.
1: ஓகே, இது வந்து லீகலா?
0: லீகலா 14 நாள் ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்கணும். நீங்க எங்களுக்கு நாங்க கேட்கிற கோரிக்கைகள் நீங்க நிவாரணம் பண்ணவே இல்லைன்னா நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் கம்பெனிக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஒரு எம்ப்ளாயருக்கு இன்ஃபார்ம் பண்ண 14 நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்.
1: ஓகே,
0: அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது லீகல் ஸ்ட்ரைக்.
2: ஓகே மேம், சோ லீகல் ஸ்ட்ரைக்க பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, அதாவது 14 டேஸ் முன்னாடியே வந்து அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துடணும் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து லீகல் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி 14 டேஸ் முன்னாடி இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு மேம்?
0: அட்வொகேட் மூலியமா தான் நோட்டீஸ் கொடுக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து அவங்களோட டிமாண்ட்ஸ் போ வச்ச பிறகும் அவங்களோட ஹையர் ஆஃபீஷியல்ஸ் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாயர்ஸ் வந்து அதுக்கு தீர்மானம் கொடுக்காத பட்சத்தில் அவங்க ஒரு ப்ரீ இன்டிமேஷன் தான் நோட்டீஸ்
2: கையெழுத்து
0: வேணும்ன்றது கட்டாயம் கிடையாது. பட் ஆஃபீஷியலி அது கம்யூனிகேட் பண்ணி இருக்கணும். வொர்க்மேன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, 10 பேர் ஒரு யூனியன் 50 எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமா அவர் மூலியமா கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் போதும். கட்டாயம் கிடையாது, கொடுக்க கூடாதும் இன்னும் கிடையாது, பட் கட்டாயம் கிடையாது, கொடுக்கலாம். கரெக்டான முறையில ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கணும், ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும்ன்றது ரீச் ஆயிருக்கணும். அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கணும், நாங்கள் இந்த மாதிரி பண்ண போறோம், அது வந்து லீகல் ஸ்ட்ரைக். இந்த நோட்டீஸே இல்லாம திடீர்னு வந்து காலையில வந்து நாங்கள் ஸ்ட்ரைக்கில் போறோம், எந்த இன்டிமேஷனும் இல்லை, எந்த பிரச்சனைக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணவே இல்லை, தீர்ப்பு கொடுக்க முடியுமா இல்லை, எம்ப்ளாயர் சைடில் ஒரு டைம் கேட்டிருக்கலாம், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க நாங்கள் முடிக்கிறோம். அதுக்குள்ளே 10 நாள் டைமுக்கு முன்னாடியே அவங்களுக்கு திரும்ப ஒரு ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணதுக்கு முன்னாடியே திடீர்னு நாங்கள் இன்றைக்கு கம்பெனியில் ஒர்க் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணலாம், நாங்கள் ஸ்ட்ரைக் போகிறோன்னு சொல்லிட்டுனா அது வந்து இல்லீகல் ஸ்ட்ரைக்.
2: ஓகே மேம், ஸோ ஸ்ட்ரைக்கு வந்து லீகலாக பண்ணுறதுக்கும் இருக்குது, இல்லீகலாக பண்ணுறதும் இருக்குது. 14 டேஸ் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் லீகல் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எவ்வளவு நாள் வந்து நீடிக்கலாம்? ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக லேபர்ஸுமே பாதிக்கப்படுவாங்க, எம்ப்ளாயருமே வந்து அதால பாதிக்கப்படுவாங்க அப்படின்றப்போ இதுல வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா மேம்? இவ்வளவு நாள் தான் ஸ்ட்ரைக் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: ஸ்பெசிபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. இப்போ ஒரு பிரச்சனை வந்து இவங்க வந்து ப்ரீ நோட்டீஸ் கொடுத்த பிறகு ஒரு ஸ்ட்ரைக்கு போறோம், ஸ்ட்ரைக்கு நடந்துட்டு இருக்கும் போதே வந்து ப்ரீ நெகோசியேஷன், கன்சிலேஷன் ஆபீசர் அப்பாயின்மெண்ட், கன்சிலேஷன் ஆபீசர் மீடியேஷன் இதெல்லாம் நடக்கலாம்.
1: ஓகே,
0: அதுக்காக இப்போ ஒர்க் பண்ணும்போது அவங்க சீஸ் பண்ணுறாங்க, சீஸ் பண்ணி அவங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக் பண்ணுற டைம்ல வந்து ஸ்ட்ரைக் இப்போ நாங்கள் 10 நாள் பண்ண பிறகு தான் கன்சிலேஷன் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணணும்ன்றது கதை, இது ரெண்டு பேரோட முயற்சி தான். ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும்போதே கன்சிலேஷன் நடக்கலாம், கன்சிலேஷன் மீடியேஷன் கன்சிலேஷன் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கலாம், பேச்சு வார்த்தை நடந்து முடிவு கூட நடக்கலாம். ஸோ ஸ்ட்ரைக் நடக்கிறதுன்றது ஆக்சுவலி ஒரு ஒர்க் சீசேஷன் ஆனாலும் இந்த மீடியேஷன் கன்சிலேஷன் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் கன்சிலேஷன் நடக்கிறது இல்லை எல்லாத்துக்குமே அதுக்கு தடை கிடையாது, அது பண்ணிட்டு இருக்கலாம். அதனால ஸ்பெசிஃபிக்காக இத்தனை டேஸ்ன்றது கன்செப்ட் கிடையாது, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டணுன்றதுக்காக தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தால். பிகாஸ் சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு நேராகவே கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும்போது அது உடனே எல்லா ரெண்டு பேரும் பாதிக்கப்படும் போது உடனே ஒரு தீர்ப்பு வராமல் இருக்குண்ணா, அந்த தீர்ப்பு சீக்கிரமாக தீர்ப்பு கொடுத்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக இந்த ஆக்டை கொடுத்துருக்கோம்.
2: ஓகே மேம், ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்றப்போ இப்போ இதில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து உள்ள தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்?
0: ஆக்டர் வந்து ஒரு ஒர்க் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணதுல இருந்தாங்கன்னா அந்த ஒர்க் ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஒர்க் கமிட்டிக்கு தான் போறோம். இந்த ஒர்க் கமிட்டிக்கு ஒரு பிரச்சனை போகும்போதுலேருந்தே கவர்மெண்ட்டுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும், பட் டைரக்ட் இன்வால்மெண்ட் இருக்காது. ஏன்னா ஒர்க் கமிட்டியில டிசிஷன்ஸ் எடுத்த பிறகு அந்த ஒர்க் கமிட்டிலேயும் அவங்க வந்து அந்த டிசிஷனை ரிட்டன் ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இன்வால்மெண்ட் கவர்மெண்ட்டோடது அந்த ஃபர்ஸ்ட் பிரச்சனை வர்ற ஸ்டேஜ்லேருந்தே இன்வால்மெண்ட் வரலாம். ஏன்னா ஒர்க் கமிட்டியில ஒரு ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துருந்தீங்கன்னா அது ரிட்டர்ன்ல சீல் அண்ட் சிக்னேச்சர் போட்டு கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அதுல இருந்து அது கவர்மெண்ட் கசெட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்வால்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் கமிட்டி ஃபர்ஸ்ட் லெவல் ஒர்க் கமிட்டி ஆர்கனைசேஷனுக்கு இந்த பிரச்சனை

0: மூவ் ஆகுறதுலேருந்து வந்து கவர்மெண்டோட இன்டைரக்டோ டைரக்ட் டைரக்ட் இல்லைனாலும் இன்டைரக்ட் இன்வால்மெண்ட் அப்பத்துலேருந்து இருக்கும் இதில்.
1: ஓகே மேம். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோவில் தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள் தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னாலோ, இல்லனா வந்து ஏதாவது ஒரு டிஸ்பியூட்ஸ் வந்து போகுது அப்படின்னாலோ, இப்போ ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல வேலை செய்யக்கூடிய லேபர்ஸும் இருப்பாங்க, அண்ட் பெர்மனன்ட் லேபர்ஸும் வந்து இருப்பாங்க இல்லையா. சோ இதுல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் அப்படின்றதுல வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
1: ரெண்டு பேருக்கும் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பிகாஸ் வந்து ஜாப் செக்யூரிட்டி, ரிட்ரெச்மெண்ட், அப்புறம் ரெகுலரைசேஷன், இந்த மாதிரி இருக்கிற பெனிஃபிட்ஸ் எந்த எம்ப்ளாயி, இந்த பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயி விட அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி, ஜாப்ல வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் அதை விட அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, இப்போ டிஸ்மிஸல், ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயை டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு இருக்கிற ரைட்ஸும் ஒரு கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கிற ரைட்ஸ்லாம் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பெர்மனன்ட் எம்ப்ளாயி கண்டிப்பா வந்து இந்த ஆக்ட் பேஸ் பண்ணி இருக்கிற, பிகாஸ் இந்த ஆக்ட் மெயினா வேஜஸ் அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் அலவன்சஸ் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அதே மாதிரி அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அதிகமாகவே அதில் வர பிரச்சனைகளை டீல் பண்றதுக்காக தான் மெயினா இந்த ஆக்ட். பிகாஸ் இப்போ இதுலேயே வந்து அவங்களோட பெனிஃபிட்ஸ் சொன்னாலும் கூட அலவன்சஸ் கிராஜுவிட்டின்னு சொல்றோம், அது கிராஜுவிட்டியில் வர அலவன்சஸ்ல வர பிரச்சனைகளும் இதில் டீல் பண்ணலாம். இதே மாதிரி கிராஜுவிட்டி ஆக்ட்னு தனி ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ கிராஜுவிட்டி பேஸ் பண்ணி வர ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ளேயும் போகலாம், பேஸ் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கு. பட் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிக்கு வராது. கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிக்கு கிராஜுவிட்டி பெனிஃபிட்ஸ் வராது, அவங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் அவங்க கான்ட்ராக்சுவல் பேசிஸில் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அதில் இருக்கிற பிரச்சனைகள் இதுலேயும் டீல் பண்ணும்போது அவங்களுக்கு இதில் அந்த பெனிஃபிட்ஸில் கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்கும்.
0: ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்பியூட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ்க்கு வந்தாலுமே நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் போகலாம்,
1: கண்டிப்பாக போகலாம். பட் ஆனால் வந்து அந்த கான்ட்ராக்சுவல் லேபருக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ்க்கும் பெர்மனண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ்க்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் கான்ட்ராக்சுவல் இருக்கிறவங்களுக்கு முடியாதுன்னு இருக்காது. பிகாஸ் எவ்ரி திங் எல்லாத்தோட பேஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான். ஒரு கான்ட்ராக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் ஜாபுக்கு என்டர் ஆகும்போது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கும், அதில் டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த ஆக்ட்லேயே இண்டஸ்ட்ரியில் வந்த டெஃபினேஷன் நம்ம முன்னாடி சொல்லும் போது கூட சொன்னோம், ஒரு ஸ்கில்டு ஒர்க்கும் அன்ஸ்கில்டு ஒர்க்கும் ஒரு எம்ப்ளாயிஸ் மேலே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வரணும், இல்லை டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வரும் தாங்கன்னா அது தீர்ப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆக்ட். ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எதில் இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட்ல தான் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருக்கும், கான்ட்ராக்டில் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ் ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயிக்கும் ஒரு கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிக்கும் கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸில் வயலேஷன்ஸ் வரும்போது ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னா அதுக்கு தான் இதில் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இன்ஃபேக்ட் அதில் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயியோட கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸில் வயலேஷன் அதில் மென்ஷன் பண்ணாத விஷயமா இருந்தானே இந்த ஆக்ட் கவர் ஆகாது. ஸோ பேசிக்காக அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ரெமடிஸ் இருக்கலாம்.
0: ஓகே. ஸோ இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கண்டிப்பாக அவங்க கான்ட்ராக்ட் போட்டுட்டு தான் வராங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்ப மேஜராக இவங்களுடைய பிரச்சனைகள் வந்து இப்போ கான்ட்ராக்ட் லா கீழே வந்து கவர் ஆகுமா, இல்லைனா வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டின் கீழே கவர் ஆகுமா மேம்?
1: அதாவது நம்ம இப்போ சொன்ன மாதிரி அவங்களோட அந்த கான்ட்ராக்ட் தான் எல்லாத்தோட பேஸ்.
0: ஓகே.
1: கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து எல்லாத்துலேயும் இருக்கும். பட் ஒரு லேபர் எம்ப்ளாயி டிஸ்பியூட்ஸ்க்கு வந்து அந்த லேபர் டிஸ்பியூட் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வர்றது வந்து டைரக்டா லேபர் கோர்ட்டுக்கு வராது, அது வந்து கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட்ஸ்க்கு தனி ப்ரொசீஜர்ஸ் தான். பட் அந்த கான்ட்ராக்ட்ல அவங்களோட பேமெண்ட் சம்பந்தப்பட்டோ இந்த நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்ன பேமெண்ட், ஒர்க்கிங் அவர்ஸ், டைமிங், மற்ற அலவன்சஸ் பேஸ் பண்ணி இருக்கிற டிஸ்பியூட்ஸ் வந்ததுன்னா அந்த கான்ட்ராக்ட்ல அதை பத்தி மென்ஷன் பண்ணி இருக்காங்கன்னா அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டுக்குள்ள வர்ற அந்த டேர்ம்ஸ்க்குள்ள டெஃபினிஷன் க்ளோஸ்க்குள்ள வருதுன்னா அவங்க வரலாம். பட் இப்போ அவங்க அதில் இல்லாத பட்சத்தில் கான்ட்ராக்ட் ஆக்ட் பேஸ் பண்ணி ஒரு வயலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் வரும், பிரச் ஆஃப் கான்ட்ராக்ட் கான்செப்ட் வரும்,

0: அப்போ அவங்க பிரெச் ஆஃப் காண்டாக்ட்டுக்கு என்ன வருதோ அது பேஸ் பண்ணியிருக்கு ரெமடிஸ்.
1: அது வந்து அப்போ காண்ட்ராக்ட் ஆக்ட்
0: அதில் வரும். அந்த அதில் காண்ட்ராக்ட் இல்லாத பட்சத்தில் அதில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் கவர் ஆகாத விஷயம் அது வந்துச்சுன்னா அதில் இருக்க அவங்களோட அந்த டிஸ்பியூட் இப்போ ஒரு பிரச்சனை வருது ஆனால் அது ஐடி ஆக்ட்ன்றது தான் ஷார்ட் ஃபார்மாக நாங்கள் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுக்கு. அந்த ஆக்டுக்குள்ளே கவர் ஆகாத அதில் வந்ததுன்னா காண்ட்ராக்ட் டிஃபால்ட்டாக பிரெச் ஆஃப் காண்ட்ராக்டாக வரும். காண்ட்ராக்டில் இருக்கு வயலேட் பண்ணியிருக்கோம் பட் ஐடி ஆக்டுக்குள்ளே கவர் ஆகாது. ஸோ அப்புறம் அடுத்த ரெமெடி என்ன காண்ட்ராக்ட் பேஸ் பிரெச் ஆஃப் காண்ட்ராக்ட் பேஸ் பண்ணி என்ன ரெமடிஸ் சட்டப்பூர்வமா காண்ட்ராக்சுவல் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கோ அது பேஸ் பண்ணி அவங்க மூவ் பண்ண வேண்டியதுதான்.
2: ஓகே. சோ இப்போ எம்ப்ளாயீஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றத பத்தி நீங்க சொன்னீங்க, அத பத்தி லீகலா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த ஆக்ட்ல சொல்லி இருக்கு அப்படினு சொல்லிட்டு, இதே வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயர் வந்து லாக் அவுட் பண்றது, இப்போ கம்பெனி வந்து திடீர்னு ஒரு நஷ்டமாகுது இல்ல அந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி வந்து இழுத்து மூடுறாங்க அப்படினா, இப்போ இது ரிலேட்டடா என்ன மாதிரியான லீகல் ப்ரொசீஜர்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல சொல்லிருக்காங்க மேம்?
0: இந்த ஆக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் ஃபேவர் பண்ணதும் கிடையாது, எம்ப்ளாயர்ஸ்க்கு மட்டும் ஃபேவர் பண்ணது கிடையாது. பட் ரெண்டு பேருமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவங்க பவர். இப்போ ஸ்ட்ரைக்ன்றது எம்ப்ளாயீஸோட பவர்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகலைன்னா அவங்க யூஸ் பண்ணுற ரெமெடி ஒரு ப்ரிக்வேஷன் ஒரு மெஷர் தான் ஸ்ட்ரைக். அதே மாதிரி லாக் அவுட் வந்தது எம்ப்ளாயர்ஸ் இல்லை கம்பெனிக்கு யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். பட் அது இப்போ ஸ்ட்ரைக்கும் ப்ரீ நோட்டீஸ் பண்ணி தான் பண்ணணுன்றது மாதிரி லாக் அவுட்லையும் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து நீங்க உங்களுக்குள்ள நமக்குள்ள பிரச்சனை அதனால நாங்க வந்து கம்பெனி இழுத்து மூடுறோம்னு சொல்லிட்டு கம்பெனி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அது இல்லீகல் தான். ஸோ அதுக்கும் வந்து ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், கம்பெனி ஆனாலும் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் அது பேஸ் பண்ணி இப்போ திடீர்னு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கோர்ட் ஃபைண்ட் எம்ப்ளாயீஸோட மிஸ்டேக் கிடையாது, எம்ப்ளாயரோட மிஸ்டேக்னால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவரை எந்த டேட்லேருந்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கனோ அதுலேருந்து அவரை ரீஇன்ஸ்டால்மெண்ட் பண்ணுற வரைக்கும் இருக்கிற சேலரி பேக் வேஜஸ் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்டர் போடலாம், போடுவாங்க. ஸோ அந்த கம்பெனி அது கட்டி தான் ஆகணும். அது கட்டாத பட்சத்தில் அதுக்காக வந்து அடுத்த ப்ரொசீஜர்ஸ் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர்ஸ் அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற சிபிசி படி இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அதனால வந்து கம்பெனிஸும் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவும் கிடையாது. போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயர் ட்ரீட்டட் ஈக்குவலி. ரெண்டு பேருக்கும் இருக்கிற டியூட்டிஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ லாக் அவுட் அவங்க திடீர்னு பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. தே ஷுட் கிவ் அ ப்ரீ இன்டிமேஷன், அவங்க வந்து பேச ட்ரை பண்ணணும், செட்டில்மெண்ட் ட்ரை பண்ணணும். எதுவும் பண்ணாமல் கம்பெனி கம்ப்ளீட் லாஸ்ல போகுது. இப்போ எம்ப்ளாயீஸோட அவங்க வந்து இல்லீகல் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் திருப்பியும் எம்ப்ளாயர்ஸ் வந்து முயற்சி பண்றாங்க எல்லா செட்டில்மெண்ட்டுக்கும் பண்ணிட்டு அவங்க பண்ணல, ப்ரொடக்ஷன் பாதிக்கும்
2: நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மூட்டு வலியும் முடக்குவாதமும் குறித்து ஜிப்மர் மருத்துவமனையின் எலும்பு முறிவு துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி பசுபதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க கம்பெனி லாக் அவுட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ இதுவுமே வந்து லீகல் தானே மேம்?
2: லாக் அவுட்ன்றதும் இப்ப ஸ்ட்ரைக்ன்ற சொன்ன மாதிரி அதோட ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரதா இருந்தா அது ஃபாலோ பண்ணாங்கன்னா லீகலா கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ரீசனபிள் ரீசனா இருந்ததுன்னா
1: ஓகே,
2: கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட் வில் கன்சிடர் இது லீக், அவங்க பண்ணது வந்து லீகலா இருந்தது, இது வந்து கம்பெனிக்கு இல்ல எல்லா ஹெவி லாஸ்ல இருந்து பாதிக்கிறதுனால தான் அவங்க வந்து பண்ணாங்கன்றது அவங்களுக்கு வந்து ரீசனபிள் காஸ்ட் இருந்ததுன்னா இட் கேன் பி கன்சிடர்ட்.
1: ஓகே, சோ இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல போலீஸோட இன்வால்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுல இருக்கும்?
2: போலீஸ் இன்வால்மெண்ட் வந்து ஒரு அடிதடி மாற வந்தா லீகல் ஸ்ட்ரைக் ஆனாலும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்றேன்னு சொல்லி ஹங்கர் ஸ்ட்ரைக் மாதிரிதான்

0: 100 பேர் எடுக்கிற இடத்துல 50 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ அது ப்ரொடக்ஷன் 50 பேர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணல, ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குதுன்னா இப்போ ஒரு பிரச்சனை வெளியில் கம்பெனிக்கு வெளியில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் உள்ளே வந்து ப்ரொடக்ஷனை பாதிப்பிக்கோ யாருக்கு உயிர் ஆபத்தோ இல்லை பாதிப்புகளோ இல்லாமல் இருந்தால் அங்கேனா போலீஸோட இன்வால்மெண்ட் தேவைப்படாது. பிகாஸ் இது ஒரு சிவில் ப்ரொசீஜர் மாதிரி தான், அவங்களுக்கு போலீஸில் போகாமல் அவங்க வந்து அதில் இருக்கிற இந்த ஆக்ட் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். பட் இந்த இன்லீகல் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால உள்ளே வரவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை வந்து வேறு ஏதாவது த்ரெட்ஸ் இருந்தால் அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் போலீஸோட ஃபோர்ஸோட அவசியம் இல்லை. பிகாஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆக்ட் கிளியராக இருக்குது. ஒன்று ஒரு ப்ரொசீஜர் செட்டில்மெண்ட்ஸ் சமாதானம் பேசுறது கூப்பிட்டு பேசுறது அவங்களோட டிமாண்ட்ஸ் பண்ணுறது இதெல்லாமே இருக்கும்போது போலீஸ் ஃபோர்ஸ் அப்போ ஃபஸ்ட்டே யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அதில் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, இதனால் ஒரு அடிதடி வரப்போகுது, பிரச்சனை வரும்ன்றது இருந்த யூஸ் பண்ணலாம், அதுக்கும் ப்ரொசீஜர்ஸ் படி யூஸ் பண்ணலாம்.
1: ஓகே மேம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டிஸ்பியூட் வந்து ரைஸ் ஆகுது, ஒரு இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ அதை மாதிரி வந்து நம்ம ஒரு பிரச்சனை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கால நிர்ணயம், அதாவது ஒரு டைம் லிமிட் அப்படின்றது வந்து ஏதாவது இருக்கா?
0: இப்போ நீங்க கேட்ட மாதிரி ஒரு டெர்மினேஷன், ஒருத்தர் டெர்மினேட் பண்றாங்க, அதுக்காக வந்து அவர் ஒரு கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன் கன்சிலேஷன் ஆஃபீஸர் முன்னாடி கொடுக்கணும்னா, அந்த லிமிடேஷன் பீரியட் ஆஸ் பர் லூர் பண்ண 3 வருஷம்.
1: ஓகே,
0: 3 வருஷத்துக்குள்ள என்னை இப்போ வேலை விட்டு தூக்கிட்டாங்க, என்னை வந்து எந்த காரணமும் இல்லாமல் என்னை வந்து கம்பெனிலேருந்து வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்றதுனா அவர் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு. இப்போ டிஸ்பியூட் அவங்க வந்து நேராக கன்சிலேஷன் ஆஃபீஸர் கிட்ட போகிறோம்.
2: இப்போ இந்த இடத்துல கமிட்டியோட இது அவசியம் இல்லை. இப்போ அவங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்க கமிட்டியில் போய், ஏன்னா இப்போ நம்ம 100 பேருக்கு மேலே இருந்தால் ஒரு எந்த பிரச்சனை இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கமிட்டிகிட்ட போயிட்டு அப்புறம் தான் கன்சிலேஷன் ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ அவங்க கமிட்டிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க இல்லை. ஸோ அப்போ கமிட்டியில் அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக
0: கமிட்டியில இருக்கிற மெம்பர்ஸ் வந்து எம்ப்ளாயீஸ்ல கொஞ்சம் பேர், எம்ப்ளாயீஸ்ல கொஞ்சம் பேர் தான். ஸோ ஒரு சமரசம் பேசுறதுக்கு தான் கமிட்டி யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ ஒரு டெர்மினேட் பண்ணிட்டாங்க, அவர் ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது அவருக்கு ஒரு நிவாரணம் வேணும், பிகாஸ் மேக்ஸிமம் ரீஇன்ஸ்டால்மெண்டாக கேட்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஹையர் ஆஃபீஷியல் தான் டிசிஷன் எடுப்பார். ஸோ கன்சிலேஷன் ஆஃபீஸர் கிட்ட போகலாம். டைரக்டாக 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கன்சிலேஷன் ஆஃபீஸர் கிட்ட அப்ரோச் பண்ணணும். கன்சிலேஷன் ஆஃபீஸர் கிட்ட போனாலும் அவர் 45 டேஸ்க்குள்ள அந்த ஒரு அப்ளிகேஷன் வருது, இந்த மாதிரி என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்க, ஸோ எனக்கு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது ஒரு 45 டேஸ்க்குள்ள அவர் அதற்கு ஒரு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணதுக்குள்ள ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணிடணும்.
1: ஓகே,
0: என்கொயரி கண்டக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அவர் இப்போ 3 இயர்ஸ்க்குள்ள ஒருத்தர் சப்மிட், 2 இயர்ஸ் கழிச்சு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு 2 இயர்ஸ் டிலேன்றதுக்கு அவருக்கு ரீசனபிள் காஸ்ட் கொடுக்கணும். பட் ஒரு அப்ளிகேஷன் வாங்க பிறகு அந்த கன்சிலேஷன் ஆஃபீஸர் அது 45 டேஸ்க்குள்ள அதை கன்சிடர் பண்ணிடணும்.
2: ஓகே, ஸோ 3 இயர்ஸ் டைம் லிமிட் இருந்தாலுமே அவங்க இப்போ 3 இயர்ஸ்ல வந்து ஒரு 1 இயர் கழிச்சு போகிற இல்லை 2 இயர் கழிச்சு போய் அவங்க அந்த டிஸ்பியூட் ரைஸ் பண்ணாலுமே அதுலயும் வந்து நம்ம அந்த ரீசன் வந்து கொடுக்கணுமா? ஆக்சுவலா
0: கண்டிப்பா சட்டத்துல வந்து சட்டம் எப்பவுமே சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து சட்டத்துல கண்ட்ரோல்டு தான், யாருமே சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து என்ன இப்போ இன்னைக்கு என்ன கம்பெனில இருந்து டெர்மினேட் பண்றேன், எந்த ரீசனபிள் காஸ்ட் கொடுக்காம எந்த ப்ரீ நோட்டீஸும் கொடுக்காம டெர்மினேட் பண்றேன், ஸோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதுக்காக எனக்கு 3 வருஷம் லிமிடேஷன் பீரியட் இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்லை எனக்கு 3 வருஷம் முடியுதுன்னுக்காக நான் இன்னைக்கு போய் சட்டம் யூஸ் பண்ண, சட்டத்தை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த 3 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு சமரசம் பேச முயற்சி பண்ணிருக்கலாம், வேற முயற்சிகள் பண்ணிருக்கலாம், மற்றவங்க மூலியமா ட்ரேட் யூனியன் மூலியமா எல்லாம் முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நிவாரணம் கிடைக்காம வரும்போது சில காரணங்கள் இருக்கும், இல்ல அவருக்கு வேற ஏதாவது ரீசன் அந்த மாதிரி இருந்து வர முடியாத பட்சத்தில் உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்றதுனாலதான் அந்த டைம் கொடுக்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நான் இருங்க, நான் 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம், நான் வேற 3 வருஷம் தான் வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டு, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், நான் வேற ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிய போகுது, லிமிடேஷன் முடியுது, இதுக்குள்ள நான் அவசரமா போய் நான் போய் இது பண்ண போறோம்ன்ற சொல்லிட்டேன்னா அவர் சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றோம். அந்த மாதிரி யாருமே சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியாது, கிளீன் ஹேண்டா தான் வந்திருக்கணும். அதுக்கு தான் போனஃபைட் இன்டென்ஷன் மேலஃபைட் இன்டென்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. மேலஃபைட் இன்டென்ஷன் தப்பான இன்டென்ஷன், நான் மணி கெயின் பண்ணும், பிகாஸ் 3 வருஷத்துக்கு நான் வெளியில வந்த பிறகு நான் வேற ஏதாவது வேலை போய் நான் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு ரீஇன்ஸ்டால்மெண்ட் கேட்கறோம், ஸோ 3 வருஷத்தோட பேக் வேஜஸ் கூட கேட்கறோம், அப்போ எனக்கு ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி இன்டென்ஷன் அது நல்ல இன்டென்ஷன் கிடையாது, அது மேலஃபைட் இன்டென்ஷன்.
1: ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க கலந்துகிட்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கு மிக்க நன்றி மேம்.
0: தேங்க்யூ மேம்.
1: ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். ஸோ அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினாறு நிமிடம் ஏழு நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காலங்கள். காலங்கள் பல கடந்தும் காவியங்களாக நிலைத்து நிற்கும் பாடல்களின் தொகுப்பு இது காலத்தை வென்ற காலங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம். பட்டிக்காடா பட்டணம்மா படத்திற்காக.
2: அடி ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய ஒரு பாடல் ஒளிவிளக்கு படத்திற்காக.

பல திருமண நிகழ்வுகளில் திருமணங்களை அலங்கரித்த பாடல் இதோ உங்களுக்காக கண்ணதாசன் வரிகளில் பாடல் கேட்கலாம். பாசமலர் படத்திற்காக

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காலங்கள் பல கடந்தும் காவியங்களாக நிலைத்து நிற்கும் பாடல்களின் தொகுப்பு இது. காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:29:41. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி குரலில் பாத காணிக்கை படத்திற்காக.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கலங்கரை விளக்கம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல்.

2:37 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். புதிய பறவை படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம். தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மூட்டு வலையும் முடக்கு வாதமும் குறித்து ஜவஹர்லால் நேரு பட்ட மேற்படிப்பு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பு முறிவுத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி பசுபதி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். ஸோ இந்த நேர்முகம் நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களில்

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பி சுஷிலா, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் பாடல். பெரிய இடத்து பெண் படத்திற்காக

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் பாடல். ஆலயமணி படத்திற்காக.

2:55 மூன்று நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கனங்கள். பாடல் கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய ஒரு பாடல், ஊட்டி வரை உறவு படத்திற்காக.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி
1: மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: மூன்று மணி இரண்டு நிமிடம் நான்கு நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மூட்டு வலியும் முடக்குவாதமும் குறித்து ஜவஹர்லால் நேரு பட்ட மேற்படிப்பு மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பு முறிவுத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி பசுபதி அவர்கள் வந்து நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்.
3: ஓகே, சோ நேர்களே, இது குறித்து உங்களுக்கு, அதாவது மூட்டு வலியும் முடக்குவாதமும் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்கள்ல. டாக்டர், முதல் கேள்வியா மூட்டு வலி அப்படின்ற விஷயத்தை நம்ம கையில எடுத்துக்கலாம் டாக்டர். சோ இந்த மூட்டு வலி ஏற்பட முதன்மையான காரணம் என்ன?
4: நம்ம பெரும்பான்மையான மக்களுக்கு மூட்டு வலி என்றாலே முட்டி தேய்வது அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். அதுவுமே தான் பெரும்பான்மையான மக்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கான காரணமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மூட்டு வந்து நிறைய காரணங்களுக்காக எளிதில் தேய்மானம் அடைஞ்சிடுது. குறிப்பாக வந்து ஒரு 50 வயசு தாண்டும் போதே முட்டி வலி வந்து ரொம்ப சகஜமாயிடுது. ஸோ மூட்டு தேய்கிறது தான் அதுக்கான மெயின் காரணம்.
3: ஓகே, இந்த தேய்மானம் அப்படின்றது யாருக்கெல்லாம் ஏற்படும் டாக்டர்?
4: குறிப்பாக வந்து முட்டியில் வந்து வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, பிறப்பில் இருந்தோ இல்லை வந்து அடிப்படலை அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா இயல்பாகவே நம்ம வந்து முட்டியை வந்து நம்ம தினசரி பயன்படுத்துகிறோம், நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, ஏந்திரிக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஒரு ஒரு தடவையும் நடக்கும் போதும் அதில் ஸ்ட்ரெஸ், அதாவது அதில் அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எலும்போட மேல் பகுதியில் ஜவ்வு இருக்கும், ஜவ்வு வந்து கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க, அந்த ஜவ்வு இருக்கும். ஸோ அந்த ஜவ் படிப்படியாக தேய தேய தேய நம்மளுக்கு முட்டி வலியும் முட்டி தேய்மானமும் வருது. ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து அதிகமாக நடக்கிறாங்க, அதிகமாக ஓடுறாங்க, அதிகமான பளு தூக்குறாங்க, அவங்களுக்கு வந்து முட்டி தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம நிற்கிறோம் நடக்கிறோன்னா அந்த முட்டி வந்து நம்மளோட உடம்போட எடையும் வந்து தாங்கி பிடிக்கணும். அப்போ வந்து யாரெல்லாம் வந்து அளவுக்கு மீறி எடை இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் முட்டி தேய்மானத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும்.
3: ஓகேங்க டாக்டர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யங் ஜென்ரேஷன் இவங்ககிட்டயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மூட்டு வலி அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த மூட்டு வலி ஏற்படுறதுக்கான ரீசன் என்னெல்லாம் இருக்கும்?
4: ஸோ யங் ஜென்ரேஷன் நீங்கள் சொல்கிறது வந்து வயசு கம்மியாக இருக்கிறவங்களன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு முட்டி வலி வர்றதுக்கான காரணங்களும் சில இருக்குது. அதில் வந்து ரொம்ப எளிதில் அதாவது அதிகப்படியாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். ஸோ ஃபுட்பால், கிரிக்கெட், லாங் ஜம்ப் இந்த மாதிரி அத்லெட்டிக் இன்ஜுரிஸில் வந்து முட்டி வந்து திருகிக்கும், ட்விஸ்டிங் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அப்போ அந்த முட்டி ரெண்டு எலும்புக்கு நடுவில் வந்து வாஷர் மாதிரி ரெண்டு பொருள் இருக்கு, அது பேர் வந்து மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். அது எதுக்கு இருக்குன்னா ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஏற்படக்கூடிய டேமேஜஸ், கீரல்கள், விரிசல்கள்னால முட்டி வலி ஏற்படும் சின்ன வயசுலே. இது வந்து ஒன் ஆஃப் த இது வந்து ஒரு காரணம் மட்டும்தான். இது போக வந்து முட்டியை சுற்றி இருக்கிற தசைகள் வலுவில்லாமல் இருந்தாலும் அந்த முட்டியில் போகக்கூடிய லோடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயும் வந்து முட்டி வலி ஏற்படலாம். ஒன்று, அதிகமாக ஓவராக ஆக்டிவாக இருந்து விளையாடினாலும் முட்டியில் வரக்கூடிய டேமேஜஸ்னால வலி வரலாம். இல்லை ஆக்டிவிட்டியே இல்லாமல் சும்மா இருந்தாலும் அந்த தசைகள் வீக்காக இருக்கிறதுனால முட்டி வலி வரலாம். இது ரெண்டு ரீசன்ஸ் காமன்.
3: ஸோ இப்போ எதுவுமே அளவோட செஞ்சாதான் வந்து நம்ம பாடிக்கு கரெக்ட் இல்லைங்களா? ஓகேங்க டாக்டர். ஸோ

0: இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவு முறையும் வந்து நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த உணவு முறை வந்து நம்மளுடைய மூட்டு வலிக்கு ஒரு காரணமா சொல்லலாங்களா?
1: ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த உணவு முறை மாற்றங்கள் எதுவுமே வந்து சில வருஷங்களில் அதோட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. பல வருஷங்களாக, ஒரு 10-20 வருஷமாக வந்து அந்த உணவு முறை வந்து சரியான உணவு முறையாக இல்லை அப்படின்னா அதோட தாக்கம் ஏற்படும் சின்ன வயசில். வயசாகும் பொழுது உடம்போட தேய்மானத்தோடு இந்த உணவு முறை மாற்றங்களும் சேர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் மற்ற இந்த மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் மற்ற காரணங்கள் காட்டிலும் உணவு முறை வழக்கங்க

0: முறையாக இல்லை அப்படின்னா அதோட தாக்கம் ஏற்படும் சின்ன வயசில். வயசாகும்பொழுது உடம்போட தேய்மானத்தோடு இந்த உணவு முறை மாற்றங்களும் சேர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் மற்ற இந்த மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் மற்ற காரணங்கள் காட்டிலும் உணவு முறை மாற்றங்கள் வந்து நேரடியாக தாக்கங்களை ஏற்படுத்துறதில்லை. பட் ஆனால் இப்போ வந்து உடல் எடை கூடுது, அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம்.
1: யூஸ்வலாக வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, ஆனால் அந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ, இதை எடுக்கிறப்ப வந்து இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழகுழப்பான பொருள் இருக்கு இல்லைங்க டாக்டர், அந்த மாதிரியான சாப்பாடை வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிறப்ப நம்மளுடைய ஜாயின்ட்ஸ்க்கெல்லாம் நல்லது, அதை எடுத்துக்கோ அப்படின்வாங்க. உதாரணத்துக்கு ஆட்டுக்கால் சூப் சொல்லுவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா சேப்ப கிழங்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை கூட எடுத்துக்கிட்டால் வந்து அந்த ஜாயின்ஸ்க்கு நல்லதுன்னு வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்?
0: ஸோ அதை வந்து நம்ம அந்த மாதிரி குழகுழப்பான பொருள் எடுத்துக்கிட்டால் ஜாயின்ட்ஸுக்கு நல்லதுன்னு வந்து நம்ம பொதுவாக அதை நம்ம டிசைட் பண்ண முடியாது. எந்த பொருள் எடுத்தாலும் அதில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது, நம்ம உடம்புக்கு என்ன ஊட்டச்சத்து தேவை, அதை நம்ம தினசரி ஒரு ரெகுலர் பேசிஸில் நம்ம எடுத்துக்கிறோமான்றது தான் வந்து நம்ம பார்க்கணும். பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லக்கூடிய சாப்பாட்டில் எல்லா ஊட்டச்சத்தும் எல்லா புரதச்சத்து ஊட்டச்சத்து கலந்துருக்கிற மாதிரி சாப்பாடை வந்து நம்ம எடுத்துக்கணும்.
1: ஓகேங்க சார். ஸோ காலையில் ஒரு சிலருக்கு காலையில் எழுந்த உடனே இந்த மூட்டு பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே முடியாதுங்க டாக்டர், அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும், கொஞ்சம் நேராக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கவே முடியும். இதுவும் வந்து இந்த மூட்டு வலிக்கு ஒரு முக்கிய காரணமாங்க டாக்டர்.
0: ஆமாம், இந்த காலையில் எழுந்த உடனே வந்து இந்த மூட்டு, முக்கியமாக இந்த கையில் இருக்கிற மூட்டு, அப்புறம் இந்த முழங்கால் மூட்டெல்லாம் அசைக்க முடியாமல் அப்படியே ஸ்டக்கான மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு, அதுக்கு பேர் மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கண்டிஷன். இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து பின்னாடி டிஸ்கஷன் அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்.
1: ஓகேங்க சார்,
0: அது வரைக்கும் காத்துருங்க.
1: சரிங்க சார், ஒரு காலர் வந்தாங்க, கட் ஆகிடுச்சு. ஓகே, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த விட்டமின் டி குறைபாடு இல்லை இந்த கால்சியம் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுடைய மூட்டு பிரச்சனைக்கு ஒரு காரணமாக சொல்லலாமாங்க டாக்டர்?
0: இப்போ நம்ம மூட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலும்புக்கும் நடுவில் உள்ள ஜாயிண்ட், ரெண்டு எலும்பும் ஒன்றா சேர்கிற இடம் தான் மூட்டு ஜாயிண்ட் இல்லைங்களா. ஸோ அப்போ அதோட மெயின் அங்கமாக இருக்கிறது அந்த எலும்பு. ஸோ எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஜாயிண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கால்சியம். அது கால்சியம் மட்டும் இல்லை, ஃபாஸ்பரஸ், அது போக இன்னும் சில பொருள்கள், நம்ம எலும்பில் உள்ள பொருள்கள். இதை வந்து சீராக வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கெமிக்கல் வந்து விட்டமின் டி. ஸோ இப்போ விட்டமின் டி இல்லை உடம்பில் கால்சியம் இல்லை ஃபாஸ்பரஸ் குறைபாடெல்லாம் இருக்குன்னா இது நேரடியாக நம்மளோட எலும்போட உறுதித்தன்மையை வந்து பாதிக்கும். பாதிக்கும் போது அந்த எலும்பு எலும்பால் ஆனது தான் ஜாயிண்ட், அந்த ஜாயிண்டோட உறுதியும் அது பாதிக்கும்.
1: ஓகேங்க சார். ஸோ காலர் வராங்க, உங்ககிட்ட பேசிக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? அகரத்துல இருந்து மஞ்சுளா. மங்கையம்மாள். ஓகே, டாக்டர் கிட்ட உங்க சந்தேகம் கேளுங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: சந்தேகத்தை கேட்டுக்கோங்க சரிங்களா? சொல்லுங்க சார்.
0: ஸோ முட்டி வலி இருக்குது, மாத்திரை போட்டும் வந்து முட்டி வலி சரியாக மாட்டேங்குது, நடக்க நடக்க முட்டி வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. இப்போது எந்த மாத்திரை போட்டாலும் அந்த தேஞ்சு போன முட்டியை வந்து அது பழையபடி மாற்றாது, அதை வந்து நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அந்த தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய வலியை மட்டும்தான் அந்த மாத்திரை வந்து போக்கும். அப்போது அந்த வலிக்கான மாத்திரை எடுத்துக்கிறது நிறுத்தும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த வலி திரும்ப வந்துடும். ஸோ இப்போ தேய்மானத்தினால இப்போ தேஞ்சு போனால் அவ்வளோதானா, அது ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது, பூரண குணம் அடையிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கான இதை வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன சொல்லலான்றதை நம்ம திரும்ப பேசும்போது நம்ம சொல்லுவோம்.
1: ஓகேங்க சார். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூட்டு வலி அப்படின்றது யாரங்க சார் அதிக அளவு பாதிக்குது, பெண்களையா ஆண்களையா?
0: ஸோ இப்போ நம்ம இந்த மூட்டு வலி, அதாவது நான் எதை திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறேன்னா, இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய மூட்டு வலி. இது பெரும்பான்மை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்மளோட

0: முழங்கால் மூட்டை தான் வந்து பாதிக்குது இந்தியன்ஸ் மத்தியில். இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து எதா அடிபட்டு அந்த இடத்துல வந்து எலும்பு சரியாக கூடாமல் இல்லை பொசிஷன் மாறி கூடனா அந்தனால் வரக்கூடிய மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், அது ஒன்று. இன்னொன்று வேறு ஏதாவது நோய் வந்து நம்ம மூட்டை வந்து டேமேஜ் பண்ணுறது, அது எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது இன்ஃபெக்ஷன் ஆனால் நாளடைவில் அந்த மாதிரி ஆகும், இல்லை வந்து சில வியாதிகள் முடக்குவாதம் போன்ற வியாதிகள் வந்தால் அது வந்து அந்த மூட்டில் இருக்கிற ஜவ்வை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் நம்மளுக்கு மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இது போக காரணமே இல்லாமல் வரக்கூடிய மூட்டு வலி, அதுதான் நம்ம பாப்புலேஷனில் இருக்கிறதுலே அதிகமானது. அதை வந்து ப்ரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று ரெண்டு காரணம் கிடையாது, ஒரு மூணு நாலு விஷயம் சேர்ந்து அதை காஸ் பண்ணுது. அதில் ஒன்று வந்து அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆஸ்டியோபோரோசிஸ் ஒன்று, இன்னொன்று வந்து உடல் எடை கூடுதலாக இருக்கிறது. இது போக நம்ம எப்பயுமே வந்து சில விஷயத்தை கவனிக்கவே மாட்டோம். எதன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டு சுற்றி இருக்கிற தசைங்க, நம்ம மூட்டு நல்லா செயல்படணும்னா அது சுற்றி இருக்கிற தசைங்க நல்லா செயல்படணும், அது நல்லா வலுவாக இருக்கணும். நம்ம பெரும்பான்மையானோர் என்ன பண்ணுவோன்னா எந்த விதமான உடற்பயிற்சியும் பண்ணவே மாட்டோம், அதுக்கு மேலே வந்து சாப்பாடும் வந்து சரியாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காரணங்கள் சேர்ந்து இந்த மாதிரியான மூட்டு வலியை உண்டாக்குது. இந்த மாதிரி மூட்டு வலி தான் நம்ம மக்களில் அதிகப்படியாக இருக்கிறது.
1: ஓகேங்க சார். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலர் வராங்க, பேசல. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்,
1: பேர் சொல்லுங்க.
2: நான் பிள்ளையாருத்திலேருந்து ஜோதி முனிநாதன் பேசுறேன்
1: மேடம். ஓகே, உங்க சந்தேகத்தை.
2: வணக்கம்.
3: வணக்கம்
2: ஐயா. வந்துட்டு என்னுடைய பெண் வந்துட்டு 40 வயது ஆகுது, வந்துட்டு துணி தொழிற்சாலும் மாடிக்கு தான் போய் காய வைக்கணும். அதுக்கு பிறகு பூச்செடிகளாம் வச்சிருக்கா, அங்க அந்த மாடியில் தான் போயிட்டு ஏற இறங்க ஏற்கணும். அதனால வந்துட்டு ரெண்டு முட்டியும் வந்துட்டு கால் வலி தாங்க முடியலம்மான்னு சொன்னான். அப்புறம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்கிட்ட சொல்லி அதுக்கு பிறகு டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றா. ரெண்டு நாள் சென்று அதுக்கு பிறகு மூட்டு வலியா ஆரம்பிக்குது. அது எதனால தேய்மானமா இல்ல இந்த வாய்வான பொருள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மண்ணுக்கு கீழே விளையிற பொருளை வந்துட்டு அதிகமா உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர், அது உண்மைங்களா? நான் வானொலியில கேட்டிருக்கேன், இது விளக்கம் எனக்கு தெரியும். நன்றிங்க ஐயா.
1: நன்றிமா.
0: ஸோ நல்ல கரெக்டான கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா 40 வயசு உள்ள பெண் படிக்கட்டு ஏறுனா முட்டி வலி இருக்குது, மாத்திரை போட்டால் வலி குறையுது, ஆனால் மாத்திரை நிறுத்தினா திரும்ப வலி வந்துடுது அப்படின்றது அவங்களோட முதல் கேள்வியாக இருந்தது. நான் முன்னாடி சொன்னும் போது இந்த முட்டி தேய்மானன்றது வந்து ஒரு ஈவெண்ட் கிடையாது, ஈவெண்ட்னா ஒரு நிகழ்வு கிடையாது, இது வந்து படிப்படியாக ஆகிறது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் நம்ம வந்து வலி அதிகமானதுக்கப்புறம் நம்ம போய் டாக்டர் பார்ப்போம், நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அதெல்லாம். பட் ஆனால் நம்ம எப்போ வந்து நம்ம வெயிட்டு போட்டு நடந்தாலும், எப்போ ஜம்ப் பண்ணாலும், எப்போ படிக்கட்டு ஏறினாலும் நம்ம முட்டியில் வந்து ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம பாடியால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஜாயிண்ட் வந்து தேய ஆரம்பிக்கும். ஸோ இது 40 வயசுலேயும் வரலாம், 30 வயசுலேயும் வரலாம். ஸோ அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் நம்ம உங்கள் பாடியை வந்து தாங்கிக்க முடியாமல் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வலி வருது. ஸோ இப்போ அவங்க டேப்லெட் போட்டுட்டு அந்த டேப்லெட் வந்து வலியை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் தவிர அது வந்து வியாதியை குணப்படுத்தாது. ஸோ அதனால தான் வலி குறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப மாத்திரை போட்டு வலி குறைஞ்சிட்டு நிறுத்தினதுக்கப்புறம் திரும்ப வலி வந்துடுது, இதுதான் அவங்களுக்கு நடக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த டைமில் வந்து எதனால் வந்து முட்டியில் வலி வருது, நார்மலாக பண்ணக்கூடியதானே படிக்கட்டு ஏறுறது இறங்குறதுலாம் நார்மலாக பண்ணக்கூடியது தான், ஏன் அந்த பே வலி வருதுன்னா அந்த மூட்டு சுற்றி இருக்கிற எலும்புகளும் தசைகளும் உறுதியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ அதை எப்படி உறுதிப்படுத்துறது அப்படின்னா ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு முக்கியமான அங்கமாகிடுது இந்த மூட்டு வலி ட்ரீட்மெண்ட்டில். ஸோ ஃபிசியோதெரப்பினா என்ன, போய் ஒரு 10 நாளைக்கு வந்து ஒரு சூடு ஒத்திரமோ ஒரு கரண்ட்டோ வைக்கிறது கிடையாது, அது வந்து வலியை குறைக்கிறதுக்கான தற்காலிகமான நிவாரணம் மட்டும்தான். ஸோ நம்ம நாளடைவில் நம்மளுக்கு வந்து பூர்ண குணம் இருக்கணும், நல்ல வலிக்கு தீர்வு இருக்கணும் அப்படின்னா இந்த முட்டியை சுற்றி இருக்கிற தசைகளை வலுவுப்படுத்தணும். அதுக்கு பல விதமான ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து படிப்படியாக வலி வந்து குறைஞ்சி வந்துடும். அவங்க சொன்னது ஒன்று வந்து பூமி கடியில் விளையிற பொருளை வந்து சாப்பிட்டா வாய்வு வரும், மூட்டு வலி வரும் அப்படின்னு சொல்கிறது.

0: ஸோ இந்த பூமிக்கு அடியில் விளையிற பொருள்கள் முக்கால்வாசி எல்லாமே மாவு சத்து கூட உள்ளது. மாவு சத்துனா கார்போஹைட்ரேட். ஸோ இந்த பொருளை நம்ம நிறையா சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா நம்மளுக்கு இன்டைரக்டாக வெயிட் கெயின் அதிகமாகும். சிலவங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிள் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்றது வந்து வயிறில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விதமான அல்சர் ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம மூட்டு வலியை பாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம நாளடைவில் இந்த மாதிரி பொருட்களையே சாப்பிட்டுட்ருக்கோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக உடல் எடை கூடும், அதனால் மூட்டு வலி பாதிக்கும்.
1: ஓகேங்க சார். ஸோ நேயர்களே, மூட்டு வலியும் முடக்குவாதமும் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் பெறலாம். 2271760 மற்றும் 2275233 என்ற இந்த எண்களில்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூட்டு வலியும் முடக்குவாதமும் குறித்து ஜவஹர்லால் நேரு பட்ட மேற்படிப்பு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பு முறிவுத்துறையினை பேராசிரியர் டாக்டர் பி பசுபதி அவர்கள் தான் நம்மளோட கலந்துகிட்டு இங்க நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். ஸோ டாக்டர், இந்த மூட்டு வலி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு படி ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அடிக்கடி பாத்தீங்கன்னா படி ஏறுவாங்க இறங்குவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம ஏறுறதும் இறங்குறதும் இந்த ஜாயிண்ட் பெயினை அதிகரிக்குமா?
1: ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு முட்டு வலி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து படிக்கட்டி ஏறி இறங்கினாலோ தரையில் உட்காந்து எழுந்தாலோ நம்மளுக்கு வலி வந்து கூடுதலாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படி ஏறும் போதும் இறங்கும் போது இல்லை, ஏறும் போது பெரும்பான்மையான நேரத்தில் நம்ம நார்மலாக முட்டியில் போடக்கூடிய லோடு ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். ஸோ ஆல்ரெடி ஒரு நம்மளுக்கு மூட்டு வலி இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் ரணமாக இருக்குன்னும் போது நம்ம அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்க கொடுக்க வலியும் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி முட்டு வலி இருக்கிற டைமில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டிஸை குறைச்சிக்கலாம்.
0: ஓகேங்க சார். ஸோ இப்போ மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணுங்களா, இல்லை ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணுங்களா?
1: மூட்டு வலி இருக்கும்போது நம்ம வந்து அதிகப்படியான மூட்டு வலி இருக்குது. சிலவங்களுக்கு வந்து மூட்டு வலி அதிகமாகும் போது என்ன ஆகும்னா முட்டியே கொஞ்சம் வீக்கம் அடைஞ்சிரும். அது ஏன் அந்த மாதிரினா அந்த முட்டிக்குள்ளே நீர் வந்து கோத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ரெஸ்ட் இருக்கணும், ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் இருக்க வேண்டியது இருக்கும். கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நடைப்பயிற்சி, நார்மலாக வீட்டுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே செய்யலாம். இந்த வீக்கெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நடைப்பயிற்சி தினமும் செய்யணும், அது செஞ்சால் நல்லது.
0: ஸோ இப்போ நமக்கு சிவியராக ஒரு மூட்டு வலி இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை சார் நம்ம ஃபாலோ பண்ணோம்? இப்போ எம்ஆர்ஐ இல்லை எக்ஸ்ரே எதுங்க சார் நம்ம வந்து எடுத்து?
1: ஸோ இப்போ நம்மளுக்கு மூட்டு வலி இருக்குனாலே நம்ம வந்து முதல்ல ஒரு டாக்டர் கொண்டு போய் டாக்டர்கிட்ட போய் காட்டணும். ஏன்னா இது நிறைய பெரும்பான்மையான நேரத்தில் அதிகப்படியான மூட்டு தேவை இருக்குன்னா அதை வந்து மருத்துவ ரீதியாக டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணியே அவரால் கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து எக்ஸ்ரே வேணும், எம்ஆர்ஐ வேணும் அந்த மாதிரி கிடையாது. இப்போது வயசு கம்மியாக இருக்குது, இல்லை வந்து அதிகப்படியான வலி இல்லை ஆனால் தொடர்ச்சியாக வலி இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸில் எக்ஸ்ரே வந்து ஒரு ஆரம்ப மருத்துவ டெஸ்ட்டாக இருக்கும், ஒரு பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: ஓகேங்க சார். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கை மூட்டாக இருந்தாலும் சரி கால் மூட்டாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் சவுண்ட் ஒன்று வருங்க சார், ஒரு லுடுக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வந்துடும். நம்ம எந்திரிச்சாலும் உட்காந்தாலும் வரும், அந்த சவுண்ட் எங்க சார் கிரியேட் ஆகுது?
1: அதான் நம்ம நார்மலாக நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா ஆக்சிஜன், அது வந்து நம்ம பிளட்டில் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து ஊறியிருக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம மூட்டுகளில் போய் கேஸ் பபிள் மாதிரி அக்குமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஏந்திரிக்கும் போது சிலவங்களுக்கு அந்த முட்டியை நீட்டும் போது அந்த சவுண்டு வரும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல். அந்த மாதிரி என்ன ஆகும்னா அப்போ நம்ம அந்த மூட்டு

0: வந்து அந்த கேஸ் பபிள் பாப் ஆகும், உடையும்,
1: ஓகே.
0: அதனால் வரக்கூடிய சவுண்ட். சிலவங்களுக்கு வந்து ரெகுலராகவே சவுண்டு இருக்கும், வலி இருக்காது, ஆனால் சவுண்டு மட்டும் இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடல் அமைப்பில் எலும்பில் ஒரு பகுதி வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் லேசாக தூக்கலாக இருக்கும். அதில் வந்து அந்த முட்டி சுற்றி இருக்கிற தசைகள் வந்து உறாஞ்சி அது மேலே அப்படி ஸ்லைட் ஆகும் போது அந்த சவுண்டு வரும். ஸோ அதுவும் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: அதனால் இதுக்கு பயந்துக்க தேவையில்லை,
0: பயந்துக்க தேவையில்லை.
1: ஓகேங்க சார். ஸோ இப்போ மூட்டு வலி பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோங்க சார். இந்த மூட்டு வலிக்கும் இந்த முடக்குவாதம், இது ரெண்டுத்துக்கும் என்னங்க சார் வித்தியாசம்? எதை வச்சு நம்ம இந்த முடக்குவாதமா இல்லை இது நார்மல் மூட்டு வலி தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்?
0: இந்த சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு உண்டு. அடிப்படையாகவே முடக்குவாதமும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டி தேய்மானமும் ரெண்டும் வேறு வேறு ப்ராப்ளம்ஸ். முடக்குவாதம் வந்தாலும் முட்டி தேயும், பட் நான் சொன்னது வந்து நம்ம பெரும்பான்மையான இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு தேயல் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வேறு. அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ முடக்குவாதம் அப்படின்னா, நம்ம உடல் நம்ம ரத்தத்திலேயே வந்து ஒரு சின்ன சிறிய கோளாறுன்னு வச்சுக்கலாம், அது வந்து ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம மூட்டில் இருக்கக்கூடிய திசுக்கள்லாம் வந்து அதிகமாக வளர ஆரம்பிச்சிருது. நம்ம மூட்டில் வந்து சில லூப்ரிகேஷனுக்காக சில ஜவ்வு மாதிரி இருக்கும், சைனோவியம்னு சொல்லுவோம். அது பெருசாக வளர வளர என்ன ஆகும்னா, அந்த முட்டியில் இருக்கிற நார்மலான கார்டிலேஜையே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அறிக்க வந்து மூட்டி தேய்மானம் ஏற்படும், அது வந்து முடக்குவாதம். இது யாருக்கு வந்து பெருமான் அதிகப்படியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 to 50 இருக்கிற ஃபீமேல்ஸுக்கு வந்து ரொம்ப காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் இது.
1: ஓகே.
0: ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம்.
1: ஓகே. இதுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்காங்க சார்?
0: யூஸ்வலாக வம்சாவழியாக இது டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது தான். ஸோ அம்மா இல்லை குடும்பத்தில் யாருக்கா இருந்ததுன்னா வருங்கால சந்ததியருக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
1: ஓகேங்க சார். இந்த முடக்குவாதம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுங்க சார்?
0: முடக்குவாதம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூட்டு பாதிப்பு, மூட்டு வலி அப்படின்னு தான் பார்க்குறோம். இது அதையும் தாண்டி இந்த முடக்குவாதம் வந்து நான் சொன்ன முன்னாடி, இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோளாறு அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம இருதயம், நுரையீரல், கிட்னி போன்ற எல்லா உறுப்புகளையும் பாதிக்கலாம் இந்த முடக்குவாதம்ன்றது. அதோட பெரும்பான்மையான பாதிப்பு மூட்டில் இருக்கிறதுனால நம்ம அதை முடக்குவாதம்னு சொல்கிறோம், பட் ஆனால் அது வந்து எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது.
1: ஓகேங்க சார். ஸோ இந்த முடக்குவாதம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான காலநிலையில் சார் அதிகமாக இருக்கும்? சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளிர் நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் எனக்கு, அப்போ அந்த டைமில் நல்லா கையை அசைக்க முடியாது, குளிர்ச்சுன்னா என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, குறிப்பாக லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வேலையே செய்ய முடியலப்பா இந்த டைம்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது உண்மைதானா?
0: ஆமாம். இந்த முடக்குவாதம் அதை சார்ந்த மூட்டு பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சில தட்ப வெப்ப நிலைகளில் வந்து வலி ஜாஸ்தியாக இருக்கும். யூஸ்வலாக வந்து இந்த பனி நாளில் வந்து இதோட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த வெப்பன் காலத்தில் வந்து அதோட தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
1: ஓகே. அப்போ நான் மாற்றி சொல்லியிருக்கோம் போல, குளிர் நேரங்களில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்க சார். அப்போ வெயில் நேரங்களில் தான் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஓகேங்க சார். அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் இப்போ ஒரு முடக்கவாதம் இருக்கு அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன்ஸ்லாம் எடுக்கணுங்க சார்?
0: முடக்கவாதம் இருக்குனாலே அதுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்திடலாம். இப்போ எலும்பு ரீதியான பாதிப்புகள் முடக்குவாதத்தில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான ட்ரீட்மெண்ட் டைமுக்கு எடுக்காமல் விட்டுட்டு எல்லாம் மூட்டும் தேஞ்சு போனதுக்கப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம அதிகப்படியான பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வரக்கூடியவங்க தான். ஆரம்ப டைமுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மூட்டு தேயறதே நம்ம தவிர்த்துக்கலாம்.
1: ஓகே. ஸோ கால வராங்க, உங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேம். ஹலோ, ரெயின்போ எஃப்எம் தாங்க, சொல்லுங்க மேம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: அதான்மா, டாக்டர் கிட்ட கேப்பேன். வணக்கம்மா. வணக்கம் சார்.
0: வணக்கங்க, சொல்லுங்க.
2: நான் டவுட் மட்டும் சொல்றேன் சார், நான் வானொலியில கேட்டுக்கிறேன். சரிங்க. எங்க மருமகனுக்கு 46 வயசு ஆகுது சார். அவருக்கு வந்து கால் வந்து முட்டி கீழே இருந்து அப்படியே கீழே குதிகாலோட அப்படியே நரம்புல இழுக்குதுன்னு சொல்றாங்க சார். அது எதனால?

0: ஹலோ சார்.
1: ஓகேமா, டாக்டர் கேட்டாங்க உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுவாங்க.
0: சரிங்க சார், வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து முட்டி கீழே வந்து ரெண்டு கால்லேயும் வந்து நரம்பு இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து ஏற்படக்கூடிய வலி எந்த இடத்துல வருதுன்றதை பொறுத்து வேறு மாதிரி வலி, வெவ்வேறு மாதிரியான வலிகள் வரும். இப்போ வந்து மூட்டுலேருந்து வர வலி, இல்லை ஒரு இடத்துல இருக்கிற ஏற்படக்கூடிய வலி, தசைகளில் ஏற்படக்கூடிய வலி வந்து நம்மளுக்கு குடைச்சல் மாதிரி இருக்கும். இதுவே நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி வந்து இழுக்கிற மாதிரி இல்லை ஷாக் அடிக்கிற மாதிரி வலி இருக்கும். அவங்க சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட காரணம் வந்து மூட்டுலேருந்து வர்ற மாதிரி தெரியல. இது வந்து நம்மளுடைய முதுகு தண்டு வடத்துலேருந்து ஏற்படக்கூடிய வலி மாதிரியானது தெரியுது. அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய நரம்பு அழுத்தம் ஏற்பட்டாலோ இல்லை அதில் ஏதாவது உராய்வு ஏற்பட்டாலோ இந்த மாதிரியான வலிகள் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை போய் பார்த்தா அவர் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுவார் உங்களுக்கு.
1: ஓகேங்க சார். ஸோ இந்த மாதிரி முடக்குவாதம் இருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா, அவங்க எந்த எத்தனை நாளுக்கு இல்லை எவ்வளோ நாளைக்குங்க சார் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும்?
2: முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களுக்கு மருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அதிகப்படியான மருந்து எடுத்துக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு படிப்படியாக குறைச்சி வந்து அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது திரும்ப வராமல் அந்த டிசீஸை வந்து படிப்படியாக கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான குறைஞ்சபட்ச மருந்தை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது பல வருடங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன மெயின் ப்ராப்ளம்னா, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்ததுக்கப்புறம் வலி சுத்தமாக இல்லைன்னு நிறைய பேர் மாத்திரையை நிறுத்திடுவாங்க. அப்போ தான் பெரிய பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே. ஸோ இது வந்து நம்ம சுகர் இந்த மாதிரி பிபிக்கு எடுத்துக்கிற மாதிரி மருந்து மாத்திரைகளை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி
2: இல்லை, வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்காது. குறைஞ்சது ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நிறைய விஷயத்தை பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள பிளட் டெஸ்ட், அவங்களுக்குள்ள பேராமீட்டர்ஸை பார்த்து தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ஓகேங்க சார். டாக்டருடைய கன்சல்டேஷனோடு இது வந்து எடுக்கிறதும் நிறுத்துறதும் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு தான் செய்யணும் இல்லைங்களா? ஓகேங்க. பெயின் கில்லர் எடுத்துக்கிறோம் இல்லைங்க சார். இந்த ஒரு வலி இருக்குது, மூட்டு வலினாலே கண்டிப்பாக பெயின் கில்லர் எடுத்துப்போம். இந்த பெயின் கில்லர் சாப்பிட்றதுனால பாதிப்புகள் வேறு விதமாக இருக்கும்?
2: எல்லா மருந்துகளுக்கும் ஒரு ஒரு பக்க விளைவு உண்டு. ஸோ இப்போது நார்மலாக எடுத்துக்கக்கூடிய பெயின் கில்லர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த குரூப் ஆஃப் மருந்துகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து வயிறு எரிச்சல் இல்லை அல்சர் ப்ராப்ளம் உண்டாக்கும், இன்னொன்று வந்து நம்ம கிட்னியை வந்து பாதிக்கும். இது ரெண்டு வந்து மெயினான சைடு எஃபெக்ட். ஆனால் இப்போ நான் எடுத்துக்கிறேன், ஐயோ நான் மாத்திரையே எடுத்துக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு கோர்ஸ் ஆஃப் டேப்லெட் வந்து ஒரு 5-7 நாள்னா, அதை தாண்டி நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கும் போது தான் இந்த பிரச்சனைகள் வருது. நம்மளுக்கு தினமும் மாத்திரை தேவையில்லை. நம்மளுக்கு வலி அதிகமாக இருக்கும் போது மட்டும் அந்த மாத்திரை போட்டால் போதும். அந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் எடுக்கிறோம்னாலும் அந்தபடி அதனால் பெரிய பாதிப்பு கிடையாது.
1: ஓகேங்க சார். ஸோ இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க இல்லைங்க சார் இந்த பெயினுக்கு, அது வந்து எந்த அளவுக்குங்க சார் பாதுகாப்பானது?
2: இப்போ நம்ம மூட்டில் வந்து ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டீராய்டு வந்து ஒரு அற்புதமான மருந்து. ஏன்னா நம்ம வலி அதனால் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம், அதை அப்படியே அது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90% பெயின் ரிலீஃப் இருக்கும். ஒரு 90% வலி காணா போயிடும், ஊசி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே காணா போயிடும். ஸோ அப்படின்னா எல்லோரும் போட்டுக்கலாம் இல்லையா? எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் எல்லோரும் ஊசியே போட்டுக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஏன் வந்து இந்த ஸ்டெராய்டு வந்து கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்மளோட பாடி கண்டிஷனை பொறுத்து தான். இப்போ வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு சுகர் உண்டு. சுகர் இருக்கும் போது நம்ம பாடியில் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டீராய்டை இன்ஜெக்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, முட்டியில் வந்து இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒழுங்கான அமைப்பில் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கல, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்கிற செட்டப்பில் வச்சு நம்ம க்ளீனான இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டுக்கல, சும்மா ஓபிடியில் அந்த மாதிரி போடுறோன்னும் போது நம்மளுக்கு மூட்டு வந்து செப்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு. இது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்டீராய்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த எலும்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தையும் வந்து பாதிக்குது. அதனால தான் நம்மளுக்கு வலி தெரிய மாட்டேங்குது. ஸோ இது ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டால் பரவாயில்ல, திரும்ப திரும்ப இன்ஜெக்ஷன் போடும் போது அந்த எலும்போட தன்மையே மாறிடுது. அந்த ஜாயிண்ட் வந்து இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்புகள் கரைய ஆரம்பிச்சிடும். அது இருக்கிறத விட பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும்.
1: ஸோ இதுலேயுமே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது தான் சார் இது. ஓகே.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலகத்தரம் வாய்ந்த பி ஐ

0: S916HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஷோல மூட்டு வலியும் முடக்குவாதமும் குறித்து தான் வந்து டாக்டர் வந்து நமக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நேயர்களே, உங்களுக்கு

0: ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இது குறித்து 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களில் தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் பெறலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மூட்டு வலி முடக்குவாதம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40-50 வயதில் இருக்கிறவங்க வந்து ஒரு வலியோடு வராங்க, மூட்டு வலி பிரச்சனையோடு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறை சிறப்பாக இருக்கும் சார்?
1: ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு 40-50 வரை இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பெரும் மிகுந்த மூட்டு பாதிப்பு இல்லை, ஆனால் வந்து அவங்களுக்கு மூட்டு வலி தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பரிசோதனை பண்ணி பார்ப்போம், மூட்டு எந்த அளவு பாதிப்பு இருக்குன்றது பார்ப்போம். மூட்டிலே வந்து எந்த பகுதி பாதிப்பு அடைஞ்சிருக்கு, இல்லை அந்த மூட்டில் வந்து பாதிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு வலி ஏற்படுறதுக்கூடிய சில காரணங்கள் இருக்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட காலில் தசைகள் வந்து வீக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து உடல் எடை கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரி செய்யறது தான். ஒன்று வந்து உடல் எடையை கண்ட்ரோலில் கொண்டு வரணும், மூட்டில் இருக்கிற தசைங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், அப்புறம் உணவு முறைகளை வந்து சரி பண்ணணும். இது மூன்று தான் பெருசாக இருக்கும் நம்மளோட மெயின், இதுதான் வந்து நம்மளோட முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து மூட்டில் நம்மளுடைய இந்திய மக்களில் பார்த்திங்கன்னா முதல்ல தேய்மானம் ஏற்படக்கூடியது முட்டியினோட உள்பக்கம், அதுதான். ஸோ இப்போ அந்த முட்டியினோட உள்பக்கம் தேய்மானம் ஆகிறதுனால என்ன ஆகுனா படிப்படியாக முட்டி வளைய ஆரம்பிச்சு, இந்த முட்டி வளையும் போது நம்மளுடைய பாடியோட எடை இன்னும் அதிகமாக உள்பக்கத்திலே வந்து போடும். ஸோ இப்போ படப்படம் என்னாகும், திரும்ப உள்பக்கம் திரும்ப தேஞ்சு போகும், திரும்ப முட்டி வளையும், இது வந்து திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த முட்டி வளைவை வந்து நேர்படுத்திட்டோம் அப்படின்னா இரண்டு பக்கத்துலேயும் வெயிட் ஈக்குவலாக போகும், உள்பக்கம் வெளிப்பக்கம் ஈக்குவலாக போகும்போது முட்டி வந்து தொடர்ந்து தேய்மானம் ஆகிறத நம்ம தவிர்க்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் தேஞ்சிருச்சு, முழுமையாக தேய்மானம் ஆகாமல் நம்ம தவிர்க்கலாம். எல்லாருக்கும் தவிர்க்க முடியுமான்னா அது வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது, அதுவும் நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்குது. இப்போது வந்து ஒருத்தவங்களோட வயது, உடல் எடை, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் சில பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த முட்டியை நேர்படுத்துறது மூலயமா தேய்மானத்தை தவிர்க்க முடியும்.
0: ஓகேங்க சார், இதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக சர்ஜரி முறைகள் என்ன மாதிரி இருக்குங்க சார்?
1: ஸோ இப்போது எல்லோரும் வந்து முட்டி தேஞ்சு போச்சு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னாலே வந்து முட்டி மாற்றி வச்சு அறுவை சிகிச்சை அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து மனசில் ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. அப்படின்றது கிடையாது, நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்ட மாதிரி 40-50 வயசு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முட்டி பெருசாக தேயலை, கொஞ்சமாக தான் இருக்குது ஆனால் முட்டி வளவாக இருக்குன்னா அவங்க முட்டியை வந்து நம்ம ஆப்ரேஷன் மூலயமா நேராக்கிடும். நேராக பண்ணுறதுனால முட்டி வந்து ஃபர்தராக தேயறதும் குறைஞ்சிரும், இப்போ இருக்கிற வலியும் வந்து குறைஞ்சிரும். ஸோ இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த முட்டி தேயும் போது இரண்டு எலும்புக்கு நடுவில் வந்து ஜவ்வு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த ஜவ்வும் வந்து தேயலாம், சிலவங்களுக்கு வந்து கட்டும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஜவ்வை வந்து நம்ம சரி பண்ணுறது மூலயமாகவும் முட்டி வலியை வந்து நம்ம குறைச்சிக்கலாம்.
0: ஓகேங்க சார், ஸோ இப்போ வந்து சர்ஜரி அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு தான் மருத்துவர்களே செய்வாங்க இல்லைங்களா, டக்குன்னு எடுத்த உடனே யாருக்கும் சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஓகேங்க சார், இது ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க சார் ஒருத்தவங்க, அவங்களால வந்து மருந்து மாத்திரையெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது ஆனால் எனக்கு வலி இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் அந்த வயதானவர்களுக்கு இந்த சர்ஜரி ஓகேவாங்க சார்?
1: ஸோ இப்போ முட்டி தேஞ்சு போகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ராக்ட் மாதிரி தான். இப்போ நம்ம கண்ணில் இருக்கிற அந்த விழித்திரை அது வந்து தேஞ்சு போயிடுது, கண்ணு தெரிலனா என்ன பண்ணுறோம்னா அதை எடுத்து நம்ம லென்ஸ் வேற வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் முட்டியும், முட்டி தேஞ்சு போயிடுச்சு நம்மளால் சரியாக அதை வச்சு நடக்க முடியல, அது ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அந்த முட்டி எடுத்து போட்டு நம்ம வேற எடுத்து வச்சுக்கிறோம். அதுதான் முட்டி மாற்று அறுவை சிகிச்சை, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம். இது யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து நார்மலாக முட்டி தேயறது, 60-70 வயசில் முட்டி தேஞ்சிருது, தினசரி நடமாடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வந்து முட்டி மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட நடை பெட்டராக இருக்கும், வலியும் இல்லாமல் இருக்கலாம். முட்டி மாற்றினா படிக்கட்டு ஏறலாம், இறங்கலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த முடக்குவாதம் பாதிப்பு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 40-45 வயசுலேயே முட்டி வந்து ரொம்ப தேய்மானம் ஏற்பட்டுடும், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, வீல் சேர் போண்டா கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து முட்டி மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணோன்னா

0: அவங்களோட இயல்பு வாழ்க்கையும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ரெண்டு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணலாம்.
1: ஓகேங்க சார். ஸோ ரொம்ப இப்போ வீட்டில் பெயினாக இருக்குது, எனக்கு முட்டி ரொம்ப பெயினாக இருக்குது, இப்போ நான் வீட்லேயே வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா இந்த ஐஸ் ஒத்தடம் சொல்லுவாங்க இல்லைங்க சார், அந்த மாதிரி கொடுக்கலாங்களா இல்லை ஹாட் வாட்டர் எதுங்க சார் பெஸ்ட்டு?
0: இப்போ வந்து எனக்கு முட்டி வலி இருந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு நாள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, இல்லை முட்டியில் வீக்கம் வந்துருச்சு, இல்லை தொட்டாலே கொஞ்சம் அனத்தலாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குன்னா ஐஸ் ஒத்தடம் கொடுத்தா வந்து அந்த வீக்கம் வலியெல்லாம் குறையும். ஏன்னா அந்த நேரத்தில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும், ஐஸ் வந்து எப்பயுமே இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது. ரொம்ப நாளாக வந்து வலி இருக்குது நம்மளுக்கு, அதோட ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம சூடு ஒத்தடம் அந்த வலியை மட்டும் குறைக்கணுன்னா சூடு ஒத்தடம் வச்சுக்கலாம்.
1: ஓகேங்க சார். ஸோ இந்த உணவு முறை இது மூலமாக இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்க முடியுமாங்க சார்?
0: இன்ஃப்ளமேஷன் இப்போது நிறைய உணவு பொருட்கள் பார்த்திங்கன்னா, அதுவும் நேச்சுரல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ், அதில் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட இருக்கும், அது வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான தன்மை அதில் அதிகமாக இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நம்மளோட டயட்டில் எப்பயுமே சேர்ந்துருக்கணும். நம்மளோட இந்திய உணவு முறையில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான உணவுகள் வந்து சமைத்த உணவுகள் தான். ஸோ அப்படி சமைக்கும் போது அந்த காய்கறியில் இருக்கிற எல்லா ஊட்டச்சத்தும் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தண்ணியில் கலந்துருக்கிற அதெல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும், விட்டமின் பிசி. அது போக சில புரத சில தாது சத்துக்களும் வந்து அதில் உண்டு, அது சமைக்கும் போது அது வந்து டேமேஜ் ஆகிடுது. ஸோ நம்ம எப்பயுமே கொஞ்சம் பச்சை காய்கறிகள் பழங்கள் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கணும், அது வந்து நம்ம இன்ஃப்ளமேஷனை குறைக்கும்.
1: ஓகேங்க சார். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மன அழுத்தம் தூக்கமின்மை அப்படின்றது வந்து பெரும்பாலும் அதிகரிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையும் வந்து நம்மளுடைய மூட்டு வலிக்கோ இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைக்கோ ஒரு காரணமாக சொல்ல முடியுமா?
0: காரணமாக இருக்கலாம், நம்ம நேரடி காரணமானு சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் நிறையா சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியான காரணங்கள்னால அதுவும் வந்து ஒரு காரணியாக இருக்கலாம்.
1: ஓகேங்க சார். ஸோ இந்த ஐடி எம்ப்ளாயீஸ் டெஸ்க் ஜாப் செய்கிறவங்க, இவங்களாம் உட்காந்தே வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மூட்டு வலி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இல்லைங்க?
0: கண்டிப்பாக. இப்போ அதனால தான் வந்து இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்குள்ளே ஜிம் வச்சுருப்பாங்க, கம்பெனிக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் அரினா வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து முழு நேரமும் உட்காந்தே தான் இருப்பாங்க, அவங்களோட வேலையோட நேச்சர் அந்த மாதிரி. அவங்க வந்து ஓடி நின்று ஃபிசிக்கலாக பண்ணுற வேலைகள் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மூட்டு வலிக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக உண்டு. ஸோ அவங்களாம் வந்து எப்பயுமே ஒரு உடற்பயிற்சியை வந்து அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்.
1: ஓகேங்க சார். ஸோ நேயர்களே, இன்னும் நிறைய விஷயம் டாக்டர்கிட்ட கேட்க போகிறோம். அதே மாதிரி மூட்டு வலியும் முடக்குவாதமும் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை தொடர்பு கொண்டு, அதாவது 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களை தொடர்பு கொண்டு மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம்.
2: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவை சேமிப்பாருக்கணும்.
3: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்ட தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.

0: முட்டு வலியும் முடக்குவாதமும் குறித்துதான் ஜிப்மர் மருத்துவமனையினுடைய எலும்பு முறிவுத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி பசுபதி அவர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சு நேயர்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ டாக்டர், ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கான விளக்கத்தை கொடுத்துருங்க. லைன் கட் ஆயிடுச்சு. ஓகேங்க சார், நம்ம வந்து இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்க சார், அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்க மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது தவிர்த்து இன்ஜெக்ஷனே வந்து வேற ஏதாவது இருக்காங்க சார் இதுக்கு மாற்றா?
1: ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ரத்தத்தில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான அமிலங்கள் நிறைய இருக்குது. அது வந்து குரோத் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய உடம்பில் வந்து போன் மேரோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரத்த மஞ்சை. ஸோ எலும்பு மஞ்சை, ஸோ அந்த எலும்பு மஞ்சையிலையும் வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. அது என்ன அதோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் வந்து எங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ அதை வந்து சரி செய்யறதுக்கான அதோட திறன் அதில் உண்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த நம்மளுடைய ரத்தத்தை எடுத்து அதை வந்து ப்ராசஸ் செய்து அதில் இருக்கிற அந்த யூஸ்ஃபுல்லான கெமிக்கல்ஸை மட்டும் எடுத்து நம்ம முட்டியில் இன்ஜெக்ட் பண்ணலாம். இன்ஜெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து படிப்படியாக தேய்மானம் ஆகக்கூடிய விஷயம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தேய்மானம் ஆகிருக்கும். ஸோ அந்த தேய்மானத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான அறிவு லைக் சான்சஸும் உண்டு. ஸோ இதை பற்றி அதிக அளவில் வந்து மருத்துவ ஆராய்ச்சி இல்லை, ஓகேங்களா? ஆனால் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுலேயும் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம ஜிப்மர்லேயும் இது சம்மந்தமாக நிறையா மருத்துவ ஆராய்ச்சி பண்ணுறோம், இதில் நிறைய பேருக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸே வருது. ஆனால் எல்லாருக்கும் வந்து அதை போட முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஃபுல்லாக முட்டியே தெரிஞ்சு போச்சு, சுத்தமாக தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு எந்த ரிலீஃபும் இருக்காது. ஆரம்ப ஸ்டேஜ், ஒரு நடுத்தரமான ஸ்டேஜில் அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து வலி நிவாரணம் உண்டு.
0: ஓகே, ஒருத்தவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர், பெயின், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து செய்ய முடியும். ஓகேங்க சார், ஒரு காலர் வராங்க, உங்களோட பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: விஜயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க
2: சார். எனக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வைரஸ் ஃபீவர் வந்துருந்தது சார், ஒரு 15 டேஸ் போல. ஹலோ,
1: கேக்குது?

0: சொல்லுங்க.
1: அதுல வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா முட்டி கை கால் எல்லாம் ஃபுல்லா வீக்கம் ஆயிடுச்சு.
0: ஓகே.
1: அந்த வீக்கத்தினால கை கால்லாம் தோல் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு.
0: ஓகே.
1: இந்த வலி வந்து சமயத்துல முட்டிக்கிட்டே மடக்குற ஒரு சத்தம் கேக்குது. அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே உயிர் போறாப்ல இருக்குது. அதுக்கப்புறம் தானவே ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிடுது.
2: ஓகேமா, உங்களுடைய சந்தேகத்தை சொல்லிட்டீங்க இல்லையா, நீங்க ரேடியோல கேட்டுக்கோங்க.
1: சரி.
3: ஸோ இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வைரல் ஃபீவர் வந்திருந்தது. இப்போ வந்து வைரல் ஃபீவர் வந்து போனதுக்கப்புறம் 2 வீக்ஸாக வந்து அவங்களுக்கு வந்து முட்டி வந்து மூட்டு கை கால் மூட்டு எல்லாமே வந்து அதிகப்படியாக வலிக்குது. மூட்டு வீக்கமாக இருந்தது வந்து இப்போது வீக்கம் வடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்கின் பீலிங், அதாவது தோல் உரியுது. அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த வைரல் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு முட்டி வலி வர்றது வந்து ரொம்ப சகஜமான ஒன்று. நம்மளுக்கு வந்து சிக்கன்குனியா ஜுரம் தான் எல்லாருக்கும் தெரிய வரும். அதுவும் ஒரு டைப் ஆஃப் வைரல் ஃபீவர் தான். ஸோ ஏன் வந்து வைரல் ஃபீவர் வந்தால் மூட்டு வலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரல் ஃபீவர் வரும்பொழுது நம்ம உடம்புல நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும், வெளியிலேருந்து எந்த கிருமி எது வந்தாலும் அதை தாக்கும். ஸோ இந்த வைரல் ஃபீவர் வரும்போது அந்த வைரஸோட பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ஜாயிண்டில் இருக்கிற திசுக்கள் மாதிரியே இருக்கிறதுனால நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அந்த வைரஸ் தான் இன்னும் உடம்புல இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜாயிண்ட்டை போய் தாக்குது. அதனால அந்த மூட்டு வலியும் வீக்கமும் வருது. அது கொஞ்ச நாள் இருந்து தான் வந்து அது குறையும். அதை பற்றி பயப்பட வேண்டாம். அதுக்கு நம்ம வலி நிவாரணி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும்.
2: ஓகேங்க சார். ஸோ இன்னொரு காலர் வராங்க, பேசிடலாங்க சார். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ.
2: ஆ வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: சார், உங்க டவுட் சார் கிட்ட கேட்றங்க.
4: டாக்டர் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: மேம், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
2: கேக்குதுங்க சார், கேக்குது. சொல்லுங்க சார், உங்களுடைய டவுட் சொல்லுங்க சார்.
4: ஹலோ
2: சார், கேட்டுட்டு தான் இருக்காங்க. டாக்டர் கிட்ட சொல்லுங்க சார் உங்களுடைய டவுட்.
4: ஆமா டாக்டர், எனக்கு என்னன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் உடம்புக்கு வருது அப்படின்னா அது பொதுவாக வந்த உடனே ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி அப்படிங்கறது எப்படி இருக்கும்? குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி, பெரியவர்களுக்கு ஒரு மாதிரின்னு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல டிஃபர் ஆகுமா? இன்னும் ஒரு துணை கேள்வி, இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கறது ஹெரிடிட்டரியாவும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கா? அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கறது எந்தெந்த ரீசன்ஸ்னால பொதுவாக வருது, அதை பத்தியும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: கண்டிப்பா.
3: ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இன்ஃப்ளமேஷன் எதனால் வருது அப்படின்னு கேட்குறாரு. இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வந்து ஒரு ரசாயன நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அது எல்லா நிறைய வியாதிகளில் வரலாம், உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். ஆனால் அவர் என்ன கேட்க வந்தாருன்னு நினச்சோன்னா, அந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னாது இந்த இன்ஃப்ளமேஷன் வர்றதுனால வரக்கூடிய மூட்டு பாதிப்பு. அதுதான் நம்ம முடக்குவாதம் அப்படின்றது ஒன்று பார்த்தோம். இது போன்று இந்த முடக்குவாதம் போன்று பல வியாதிகள் உண்டு. இது எல்லாமே இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் கேட்டகரியில் தான் வருது. இப்போ அந்த இன்ஃப்ளமேட்டரி அந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை இந்த முடக்குவாதம் சின்ன வயசு பசங்கள்லேயும் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இது பேர் ஜுவனைல் இடியோபதிக் ஆர்த்ரைட்டிஸ் இல்லைனா ஜுவனைல் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அவங்களுக்கு அதோட தாக்கம் ரொம்ப பெரியவங்களோட ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அது வந்து உடலில் நான் முன்னாடி சொன்னேன், முடக்குவாதம் வந்து மூட்டை மட்டும் பாதிக்காது, இருதயம் நுரையீரல் எல்லாத்தையும் பாதிக்கும்னு சொன்னேன். அந்த மாதிரி இந்த ஜோனைல் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸும் எல்லா இடத்தையும் பாதிக்கலாம். இதனுடைய தாக்கம் வந்து சின்ன பசங்களில் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வியாதி வந்து சின்ன பசங்களில் வந்து நம்ம யூஸ்வலாக சஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அதனால் ஒரு நிறைய நாள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்காமலே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அவங்க ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அது ஒன்று ஒரு வித்தியாசம். ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மருந்து மற்றும் மாத்திரைகளில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. டோசேஜ் மாறும், சில மருந்துகள் மட்டும் மாறலாம் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும். இது வந்து வம்சாவழியாக வரக்கூடிய வாய்ப்புகளும் ஜாஸ்தி உண்டு. முடக்குவாதத்துக்கு மெயினாக வந்து வம்சாவழியாக அதிக நேரம் வந்து வம்சாவழியாக வரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்
2: அப்படின்னு ஏதாவது வழிமுறைகள் இருக்காங்க?
3: ஸோ இப்போ வம்சாவழியாக வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே நம்மளோட மரபணு சார்ந்தது, டிஎன்ஏ சார்ந்தது. அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் அந்த டிஎன்ஏலே இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் வருது அப்படின்னும் போது நம்ம முன்கூட்டியே வந்து ப்ரிகாஷனரியாக இருந்துக்க வேண்டியதான். முன்னாடியே நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஆரம்பத்திலே போய் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதோட பாதிப்பு பெருசாக இருக்காது.
2: ஓகேங்க சார். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா

0: மூட்டு வலி அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்னங்க சார்?
1: இந்த பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படின்றது ஒன்று நடக்கும். அது வந்து 45-55-60 வயசுக்குள்ளே எப்போ வேணாலும் நடக்கலாம். அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொடக்ஷன் வந்து குறையுது. நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள், அதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம், சில ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சிருது, சில ஹார்மோன்ஸ் அதிகமாகிடுது. இதனால் நேரடியாக பாதிப்பு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளில் வருது. எலும்புகளில் இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து ஆஸ்டியோபோரோசிஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு சப்போர்ட் எடுத்துட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இந்த ஈஸ்ட்ரஜன் வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் டக்குன்னு குறைஞ்சிரும். அப்போ அந்த இவ்வளோ வருஷம் இருந்த ஹார்மோனல் சப்போர்ட் வந்து குறைஞ்சிருது. அதனால் எலும்பு தேய்மானம் அதிகமாக ஏற்படுது. தேய்மானம் ஆகும்போது மூட்டு தேய்மானமும் அதிகமாக ஏற்படும். இன்னொன்று வந்து இந்த ரசாயன மாற்றங்கள்னால பெண்களுக்கு அந்த 40-55-60 வயசுக்குள்ளே வந்து வெயிட் அதிகமாக வந்து வரும். ஏன் வந்து அந்த வெயிட் அதிகமாக வருதுன்னா, உடலில் வந்து கொழுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக டெபாசிட் ஆகும். அந்த மாதிரி மசில் மாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இதோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் பெரும்பான்மையானோர் அதை பண்ண மாட்டாங்க. அது நம்மளோட லைஃப் ஸ்டைலும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. இந்த பல காரணங்கள்னால விமனுக்கு வந்து நான் அந்த மெனோபாஸ் டைமில் வந்து அவங்களுக்கு மூட்டு வலி ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது.
0: ஸோ எப்போவுமே ஆரோக்கியமான உணவு ப்ளஸ் எக்ஸசைஸ் இது இருந்தது அப்படின்னா
1: சுத்தி அங்கதான் வராங்க எல்லாத்துக்கும்.
0: எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லைங்களா டாக்டர்? ஓகேங்க டாக்டர். முடக்குவாதம் வந்துச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன டாக்டர் சொல்லணும்?
1: முடக்குவாதம் வந்து ஒரு பூரண குணமடையக்கூடிய வியாதி தான். இது வந்து நம்ம சுகர் பிபி மாதிரி லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றது கிடையாது. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பீரியட் முடிஞ்சு எல்லாமே ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, நம்ம ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், அதோட ஆரம்ப ஸ்டேஜிலே அதை கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம்னா அதுக்கு பூர்ணமாக குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, அதோட காம்ப்ளிகேஷன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
0: ஓகேங்க சார். ஸோ இன்றைக்கி மூட்டு வலியும் முடக்குவாதமும் குறித்து நிறைய விஷயங்களை எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து எங்களோட மட்டும் இல்லாமல் இது சந்தேகம் கேட்ட மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து ரொம்பவே தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றிங்க டாக்டர்.
1: இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் வாயிலாக நான் மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை என்னால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது.
0: நன்றி டாக்டர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெளியூர் நேர்கள்
2: ஒவ்வொருத்தரையும்
1: நேர்களே டயலாக் கேட்டீங்களா? நேர் யாருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்றாங்கன்னு பாப்போம். நம்பர் மறுபடியும் சொல்றேன், 2275230 2271760. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒரு பாடல் கேட்டு வருவோமா?

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில இருக்கோம். நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க. என்ன அர்ஜே, பேசிடலாமா?
4: கண்டிப்பா.
3: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
3: யார், எங்க இருந்து சார் பேசுறீங்க?
5: ஐயப்பன்.
3: ஓகே சார், டயலாக் கேட்டீங்களா?
5: ஒரு வாட்டி போடுங்க, சவுண்டே கேட்கல.
3: சவுண்டே கேட்கலையா? ஓகே, போட்டுருவோம்.
6: எங்க அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடுப்பிள்ளை டாக்டராகவும், கடைக்குட்டாகிய நான் போலீஸாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று ஆசையாக அழைத்து வந்தார்.
3: என்ன சார் கேட்டீங்களா டயலாக?
5: நான் கேட்டேன்.
4: ஐயப்பன் சார், உங்கள் அப்பாவிற்கு நீங்கள் எத்தனை பிள்ளைகள்?
5: எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 பிள்ளைகள்.
4: ஓ, நீங்களும் 3ஆ? சொல்லுங்க சொல்லுங்க.
5: அதில் மூத்த பிள்ளை வக்கீல், மூத்த பிள்ளை டாக்டராகவும், இரண்டாவது பிள்ளை வக்கீலாகவும் வர வேண்டும் என்று, கடைக்குட்டியாக்கி நான் போலீஸ் ஆக வேண்டும் என்று எங்க அப்பா மிஸ்டர் பாண்டி ஆசைப்பட்டார்.
4: நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே தெரியலையே, உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி தானே தெரியுது.
3: டயலாகே அப்படிதானே.
5: ஒரு வாட்டி நீங்க பேசி காமிச்சுங்க.
3: ஆஹா, என்ன ஐயப்பன் சார் அம்ப நம்ம பக்கம் திருப்பி விட்டாங்க.
5: அப்புறம் நான் நல்ல கரெக்டா பேசிடுவேன்.
4: சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப டயலாக விடுவோம், நம்ம வந்து நிஜத்துக்கு வந்துருவோமா? ஐயப்பன் சார் வந்து என்னவாக ஆசைப்பட்டீங்க?
5: உங்களை மாதிரிதான் நிகழ்ச்சி தொகுப்பாளராகணும்னு ஆசைப்பட்டேன்.
4: அடா அடா அடா, அவர் ஆர்ஜேவா ஆக ஆசைப்பட்டிருக்காருங்க. ஓகே ஓகே, அப்ப நீங்க இந்த டயலாக் வந்து ஒருத்தர கரெக்டா சொல்லணும், அப்பதான் வந்து சந்தியாவும் பேசி
5: ஒரு வாட்டி பேசிக்காமீங்க.
3: சரி சார், நாங்க பேசிடுறோம், பிரச்சனை இல்ல. நீங்க உங்களுக்கு பிடிச்ச டயலாக் ஆச்சு சொல்லுங்களா.
5: இல்ல, இந்த டயலாக்கே நீங்க ஒரு வாட்டி பேசுங்க, அப்புறம் நான் பேசுறேன்.
3: ரைட், என்ன மேம் பேசிடலாமா?
4: பேசுங்க சந்தியா.
3: டயலாக் கொஞ்சம்
4: முன்ன பின்ன ஆயிடுங்க.
3: அப்பீட்டு இல்லங்க, டயலாக் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா ஐயப்பன் சாரும் நீங்களும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்காக நான் கேட்டேன்.
4: ஓகே ஓகே, ரெடி ரெடி, நாங்களும் ரெடி.
3: ரைட், மூத்த பிள்ளை வக்கீலாகவும், இரண்டாவது பிள்ளை டாக்டராகவும், கடைக்குட்டி ஆகிய நான்
4: போலீஸ்
3: போலீஸ் ஆக வேண்டும் என்று எங்க அப்பா ஆசைப்பட்டார். அதனால எங்களை ஒருவொருத்தரையும் வக்கீல் பாண்டி, போலீஸ் பாண்டி, இன்னொருத்தர் யாருங்க,
4: டாக்டர் பாண்டி
3: அப்படின்னு ஆசையாக அழைத்து வந்தார்.
4: என்ன தேங்க்ஸ், டயலாக் எல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் நீங்க டயலாக் பேசுவீங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆர்ஜேவுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்புறீங்க. இதெல்லாம் அபத்தமான விஷயம்.
3: நாங்க உங்களை டயலாக் கேட்டா நீங்க எங்க திருப்பி டயலாக் கேக்குறீங்க. ரிவீட்
4: சொல்லுங்க
5: போறேன்
4: சொல்லுங்க.
5: அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், இரண்டாவது பிள்ளை டாக்டராகவும், கடைக்குட்டி ஆகிய நான் போலீஸ் ஆக வேண்டும் என்று எங்க அப்பா ஆசைப்பட்டார். அதனால் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று பேரு

0: வைத்து ஆசியாக அழைத்து வந்தார்.
1: உங்களுக்கு பிடிச்ச டயலாக் எது இருந்தா கூட சொல்லலாம் சார், நாங்க கேப்போம்.
0: எனக்கு பிடிச்சதுக்கா, ஒரு பாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்,
2: நாங்களும் தான் கேட்க மாட்டோம். ஓகே, நன்றி ஐயப்பன் சார்,
1: அழைத்தமைக்கு நன்றி சார்.
0: நன்றி.
1: நேயர்களே, அறந்தாங்கில இருந்து ஐயப்பன் சார் வந்தாங்க, ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க, சூப்பரா பேசினாங்க, கேட்டோம். என்ன ஆர்ஜே, என்ன சொல்றது, ஏதாவது சொல்லுங்க.
2: அதாவது இதே மாதிரி டயலாக்ஸ் பேச நீங்க ரெடி அப்படின்னா வந்து எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்க, 2271760 2275230 அப்படின்ற இந்த நம்பருக்கு.
1: வெளியூர் நம்பர் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்க ஷோ என்ன அப்படின்னா, கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில இருக்கோம். நம்ம ஆர்ஜே சந்தியா,
2: பூஜா,
1: ஓகே,
2: நான் ரெடியே தாங்க இருக்கேன். காலஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, நீங்க டைலாக இன்னொரு தடவை ப்ளே பண்ணிடுங்களா சந்தியா?
1: அப்படின்றீங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே,
3: எங்க அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடுப்பிள்ளை டாக்டராகவும், கடைக்குட்டாகிய நான் போலீஸாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று ஆசையாக அழைத்து வந்தார்.
1: டயலாகையும் போட்டாச்சு. இன்னும் நேர்கள் யாரும் வல்ல ஆர்ஜே.
2: ஓகே ஓகே, வருவாங்க. ஓகே சொல்லுங்க, நீங்க எத்தனாவது பிள்ளைங்க உங்க அப்பாவுக்கு?
1: நான் ஒரே பிள்ளைங்க.
2: வேலைய முடிச்சிட்டாங்க, நம்ம காலரும் வந்துட்டாங்க, பேசிடலாமா?
1: வந்துட்டாங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வாழப்பட்டாமலையும் கலா பேசுறேன் மேம். இதுவரை நலமா?
2: நலமா இருக்கும் கலா மேடம். கலக்கலா வந்து வந்திருக்கீங்க, டயலாக் பேசுறீங்களா?
4: கேட்டேன், தூங்கிட்டேன். அப்படியே சோறாம் கேட்டீங்களே, ஃபர்ஸ்ட் பேசுன்னு கேட்டேன். தூக்கம் கலையிடுமே பாத்துட்டு.
2: அடா அடா அடாப்பா, இப்ப கலைஞ்சிருச்சுங்களா தூக்கம்லாம்?
4: பக்கத்துல ஒரு சத்தம் கேட்டுனே இருந்தா தூக்கம் கலைஞ்சிருச்சுங்களா?
2: ஓகே சொல்லுங்க, தூக்கம் கலைஞ்சதோட டயலாக பேசுங்க, நாங்களும் கேக்குறேன். டியா இருக்கு மேம்.
4: பேசலாமா மேம்?
2: கட் கேமரா
1: ரோலிங்.
4: எங்க அப்பாவுக்கு 3 பிள்ளைகள். மூத்த பிள்ளை டாக்டர் ஆகும், இரண்டாவது பிள்ளை வக்கீல் ஆகும்.
2: மூத்த பிள்ளை வக்கீல் இல்லைங்களா?
4: ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களா? ஓகே மேம்.
2: பிள்ளை வக்கீல் ஆகும்.
4: ஓகே மேம். எங்க அப்பாவுக்கு நாங்க 3 பிள்ளைகள். மூத்த பிள்ளை வக்கீல் ஆகும், இரண்டாவது பிள்ளை டாக்டர் ஆகும், மூன்றாவது பிள்ளை போலீஸ் ஆகும். இருக்க வேணும் ஆசைப்பட்டார்கள். வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி ஆசையாக அழைத்து வந்தார்கள்.
2: சூரி மாதிரி டயலாக் பேச சொன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுன்னு இருக்கீங்க கலா மேடம். தூக்க கலக்கன்னு கலையில
1: பேசிட்டு இருக்காங்க.
2: இத நாங்க ஒத்துக்கிட மாட்டோம், இத நாங்க ஒத்துக்கிட மாட்டோம். வேற கலைங்க, கலைங்க,
1: அழிக்கணும்.
4: எங்க அப்பாவுக்கு 3 பிள்ளைகள். அதுல மூத்த பிள்ளை வக்கீலாகவும், இரண்டாவது பிள்ளை டாக்டர் ஆகவும், மூன்றாவது பிள்ளை போலீஸ் ஆகவும்.

0: இருக்க ஆசைப்பட்டார்கள் நாங்களோ முதல் பிள்ளையை வெச்சல் பாண்டி என்றும் இரண்டாவது பிள்ளையை டாக்டர் பாண்டி என்றும் மூன்றாவது பிள்ளையை போலீஸ் பாண்டி என்றும் ஆசையாக அழைத்து வந்தார்கள்.
1: இப்பதான் தூக்க கலைஞ்சிருக்கு கலாம் இடத்துக்கு, தெளிய வச்சு தெளிய வச்சு நாங்க அடிப்போம். ஓகே, வேற ஏதாவது டயலாக் பேசுறீங்களா?
0: வேற டயலாக் மேம், உன் கதையில நீ ஹீரோனா, என் கதையில நான் வில்லண்டா.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. சோ சந்தியா, நீங்க அடுத்த டயலாக் போட்டீங்கன்னா வந்து நம்ம நேயர்கள் கேட்டுருவாங்க.
2: கரெக்ட். நேயர்களே, உங்களுக்கு அடுத்த டயலாக போட்டுடலாமா?
3: எதுக்கு பாண்டி என்ன பாட்டுலாம் வச்சிருக்காங்க? இவ்வளவு நேரம் தலையில கட்டி தொங்க விட்டாங்கல்ல, இப்ப மொட்டைய எல்லாத்துக்கும் மசாஜ் பண்ணி விடுவான் போல. உப்பு மிளகாலாம் வச்சிருக்காங்க, கடைசியில சூப்பு வச்சு கொடுப்பாங்க.
2: என்ன ஆர்ஜி, டயலாக கேட்டீங்களா?
1: கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபன்னா போட்டு விட்டீங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா தலைகீழ தொங்க விட்டுருக்க டயலாக்லாம் இருக்கு, அதுவும் சூப் வைக்கிற டயலாக்லாம் இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்ம காலர் பயப்படாமற டயலாக பேசுறாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா?
2: ஓகே. நேர்களே, உங்களுக்கு நீங்க கால் பண்ணோம் அப்படின்னா நம்பர் 2275230, 2271760, வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: என்ன ஞாபகம் வருது?
2: ஏங்க, அவருனா உப்பு மிளகா அது இதுன்னு பேசிட்டு இருந்தாரு. எனக்கு டீ ஞாபகம் தாங்க வருது.
1: அததாங்க கேட்டேன். நான் நினைச்சதை நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறதுக்கு தாங்க கேட்டேன்.
2: ஓகே ஓகே. சோ பாட்டை பிளே பண்ணிடலாம், காலேஜ் வந்த அப்புறமா பேசிட்டோம்.
1: ஓகே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எனக்கு
3: ஆமா ஆமா கண்டிப்பா பேசிட்டா
2: பேசுறங்க.
3: எங்க அப்பாவுக்கு நாங்க மூணு பிள்ளைங்க, மூத்த புள்ள வக்கீலாகவும் நடுப்பிள்ள

0: டாக்டர் ஆகவும் கடைக்குட்டி பிள்ளை போலீஸ் ஆகவும் வரணும்னு எங்க அப்பா எங்க வர வேண்டும்னு எங்க அப்பா பாண்டி ஆசைப்பட்டார். அதனால மூணு பேருக்கும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டின்னு பேர் வச்சு ஆசைப்பட்டார்.
1: நாங்க டைலாக் பேச சொன்னாங்க உங்களை சோரி சார் மாதிரி பேச சொன்னா டைலாக் ஏதோ எழுதி வச்சு படிச்ச மாதிரி படிச்சிட்டீங்க, இதை நாங்க ஒத்துக்கிட மாட்டோம். நீங்க வேற ஏதாவது சொல்லணும் சூரி சார் மாடுலேஷன்ல வந்து சொல்லணும். சொல்லுங்க
0: சரி, சூரி பேசுறது ஒரு வாட்டி போடுங்க, நான் கேக்குறேன்.
1: ப்ளே பண்ணிடலாமா? ஓகே, அப்ப பக்கா நாங்க ப்ளே பண்ணிடுறோம், நீங்க அதே மாதிரி பேசி கட்டிடுறீங்க அந்த டைலாக். ஓகேவா?
0: ஓகே.
2: எங்க அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் மூன்று பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடிப்பிள்ளை டாக்டராகவும், கடைக்குட்டாகிய நான் போலீஸாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று ஆசையாக அழைத்து வந்தார்.
1: ஓகே, ரெடியா?
0: ரெடி ரெடி.
1: நாங்களும் ஆசையா தான் காத்துக்கிட்டு இருக்கோம். டைலாக் பேசிருங்க.
0: ஓகே.
1: கட் கேமரா ரோலிங்.
0: ஓகே. எங்க அப்பாவிற்கு நாங்கள் மூன்று பிள்ளைகள். மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடப்பிள்ளை டாக்டராகவும், கடைக்குட்டி பிள்ளை போலீஸாகவும் வர வேண்டும் என எங்கள் அப்பா பாண்டி ஆசைப்பட்டார். அதனால் எங்கள் மூவருக்கும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என பெயர் சுட்டி ஆசைப்பட்டார்.
1: எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச டயலாக் ஏதாவது இருந்ததுனா சொல்லிடும். ஹலோ
3: ஹலோ.
1: ஓகே, காலோட லைன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன், சிக்னல்
3: இல்லைன்னு நினைக்கிறேங்க.
1: ஓகே, ஸோ அடுத்த டைலாக் வந்து ப்ளே பண்ணி காட்டிடுங்களா நம்ம நேயருக்கு.
3: ரைட்டு. என்ன ஆர்ஜே, நேயர் வந்தாங்க.
1: ஏங்க ஒரு டைலாக் எல்லாம் பர்ஃபெக்ட் பேசுறீங்க.
2: இதுக்கு பேர் தான் பேரஸ். இங்க இருக்கீங்க எல்லாம் ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க. நீங்க மனசு வச்சா நம்ம எங்கயோ ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்க தவறீங்க? பார்த்தாங்கன்னா என்ன நம்ம பாக்க? இப்ப இருந்து ஒரு குங்கு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வச்சோம். என்ன
1: என்ன?
3: ஆர்ஜே,

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: நேரம் 4:45 ஆகுது. நாம கேட்டுட்டு இருக்கிற ஷோ கட் கேமரா
1: ரோலிங்.
0: என்ன ஆர்ஜே, அப்புறம் டீ காஃபின்ட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு தெரிஞ்ச டைலாக் இருந்தா சொல்றீங்களா? நான் கேக்குறேன்.
1: இது வந்து நம்ம நேயர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக்ங்க.
0: ஆமாம்,
1: மேகலை மணிமேகலை மணிமேகலை டைலாக் தாங்க. அது ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாகு. சொல்ல சொன்னா வச்சுக்கோங்களேன், அப்படி வந்து கரெக்டாக நம்ம வடிவேலு சாரையே மிஞ்சுற அளவுக்கு வந்து டைலாக் பேசிடுவாங்க.
0: கரெக்டு.
1: ஓகே, உங்களுக்கு ஏதாவது டைலாக் பிடிக்குங்களா?
0: எனக்கு என்ன டைலாக் பிடிக்கும், நான் சூரி ஃபேனுங்க, அதனால தாங்க சூரி டைலாகா போட்டுட்டு உட்காந்துருக்குறோம்.
1: ஓகே,
0: இன்னைக்கு ஏன் டர்ன் ஆயிடுச்சுங்க.
1: ஓகே, நம்ம லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா வடிவேலு சார் டைலாக் ஒன்று போட்டிங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்து. இன்னொரு தடவை நம்ம காலர்ஸ்க்காக வந்து ப்ளே பண்ணிடுங்களேன்.
0: ரைட்டு.
2: எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேரசு. இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜபுரம் மாதிரி சேர்ந்தவங்க. நீங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ
0: என்ன
1: என்ன. ஆனா அவர் சொல்றதுக்கு அவங்க நடக்கிறதுக்கு வந்து சம்ம

0: சம்பந்தமே இல்லாம தான் நடக்கும் இல்லையா அந்த படத்துல.
1: ஆமா ஆமா, ஆனா
0: ஆப்போசிட்டான ஒரு
1: படம்
0: விஷயம் நடக்கும்.
1: வெறும் டயலாகா இருக்கும்.
0: அதேதான், படம் வந்து நிறைய விஷயத்துக்காக ஹிட் ஆச்சு அப்படின்னா இதுல வந்து வடிவேலு சாருடைய காமெடிக்காகவே ஹிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் இல்லைங்களா. ஓகே, சோ ஒரு பாடலுக்கு அப்புறமா வந்து இணையலாமா?
1: கண்டிப்பா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தினமும்
4: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
5: நிறைய நேயர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய திறமைகளை நம்ம கொடுத்த டயலாக்ஸ் ரொம்பவே அழகா வந்து பேசி காட்டிட்டாங்க. உங்க அத்தனை பேருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இந்த ஷோவை க்ளோஸ் பண்ணிக்கலாமா?
6: முடிச்சிடலாமா? ஓகே அர்ஜே, ரைட்டு. நம்ம இப்போ கட் கேமரா ரோலிங்கில் ஒரு பாடலோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்கிறோம். நேர்களே, நாளைக்கு மீண்டும் இதே நேரத்தில் உங்களுக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி இருக்கு. நீங்கள் உங்களுடைய நடிப்பு திறமையை காட்டணும்னு நினச்சிங்கன்னா 4 மணிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க.
5: இன்னும் 1 மணி நேரம் முன்னாடியே.
6: அதாங்க, 4 மணின்னு சொல்லியிருக்கேன்.
5: ஓகேங்க,
6: 4 மணிலேருந்து நீங்கள் உங்கள் நடிப்பு திறமையை காட்ட ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒரு பாடலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:27, இதுவும் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு. காற்றலையோடு கடல் அலையும் இணையும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. இன்னைக்கு நான் ஸ்டுடியோக்குள்ள ஆர்ஜே பூஜா. ஸோ நம்ம ஸ்டுடியோல இருந்து வெளியில, அதாவது இன்னைக்கு ராக் பீச்ல ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் தாங்க அங்க வெயிட்டிங்ல இருக்காரு. ஸோ என்ன சொல்றாரு, யாரோட பேச ரெடியா இருக்காரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
2: உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான ஈவினிங் டைம்ல ஜில்லுன்னு கடல் காத்தோட நம்ம அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆண்மு நண்பன் ஜார்ஜ்.

0: நேரா ஷோக்குல போயிடலாம். நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒரு காலேஜ் கேங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பேர கூடமா சொல்ல மாட்டீங்க. நான் வெக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வெக்க கக்கமா இருக்குது. உங்க பேர் சொல்லுங்க.
1: ஐஷா.
0: ஐஷா, ஓகே. உங்க நேம்? நீங்க வேணாம் வேணாம், அடுத்த கேள்வி கேட்டா எங்க போறேன்னு தெரியுது. அப்படியே நீ இல்லையே. ஓகே கைஸ், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? சரி, ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு சின்ன கேமோட ஆரம்பிக்கலாமா? இங்க யாரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிறதுல? அவங்க ரெண்டு பேர் தானே. என்னன்னா ஒரு என்ன கேம்னா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச ஒரு கேம். என்னன்னா உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்லணும். கைண்ட் ஆஃப் நல்லா சாப்பிடுவேன், நைட் ஃபுல்லா தூங்க பிடிக்கும், நல்லா குக் பண்ண பிடிக்கும், பெட்ல ஒரு எதுனாலும் சொல்லலாம். நல்ல விஷயமா மூணு விஷயம், அதுல ரெண்டு உண்மை ஒரு பொய். ஒரு பொய்யே உங்க கூட அந்த இத்தனை வருஷம் நட்பு வந்து கண்டுபிடிக்கதா பாக்கலாம். உங்களை பத்தி மூணு விஷயம், ரெண்டு உண்மை ஒரு பொய். ஆரம்பிக்கலாம்.
1: எனக்கு சாப்பிட பிடிக்கும், தூங்க பிடிக்கும். எனக்கு டோரா பிடிக்காது.
0: டோரா?
1: டோரா, டோரா
0: பிடிக்காது. கார்ட்டூனா? ஓகே. இதுல வந்து மூணு விஷயம் சொல்றாங்க, ரெண்டு ஒண்ணு ஒரு பொய் இருக்குல்ல. ஒரு பொய் இருக்கு. அந்த பொய் என்ன பொய்?
1: டோரா பிடிக்காது.
0: டோரா பிடிக்காது சொன்னா தான் பொய். எங்க உங்களுக்கு டோரா பிடிக்குமா? அப்ப பொய்யா?
1: இல்ல இல்ல,
0: கண்டுபிடிச்சாங்கல்ல. சூப்பர், நட்பு காப்பாத்தப்படுது. நீங்க சொல்றீங்களா கண்டுபிடிக்க பாக்கலாமா? ஓகே, ரொம்ப யோசிக்கிறாங்க. சொல்லுங்க.
1: எனக்கு நல்லா ரீல்ஸ் பார்க்க பிடிக்கும்.
0: ரீல்ஸ் எல்லாம் பாப்பீங்க? ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் படம் முடிச்சுக்கான். யார்ட்ட பேச ஒண்ணா வாங்க. ஓகே, இந்த ஒரு கேம் என்னன்னா நம்பர்ஸ் கேம். 1 2 3 ஒன்னு ரெண்டு மூணு. நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா நீங்க ரெண்டு தமிழ்ல சொல்லணும். நீங்க ரெண்டு தமிழ் சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம்? 3 இங்கிலீஷ் சொல்லணும். நீங்க 3னா நீங்க 4 தமிழ். லைனா ஒரு இங்கிலீஷ், ஒரு தமிழ். எனக்கு ரெண்டு வின்னர் தேவை. லைனா ஒருவே, யார் அவுட் ஆறீங்களோ அவங்க அவுட். மீதி பேரே கடைசியா லாஸ்ட் ரெண்டு பேர் சென்ட் பண்றாங்க. ஆரம்பிக்கலாமா? திரும்பவும் சொல்லணுமா? இங்க ஒரு அவங்க புரிஞ்சுட்டீங்கல்ல. நீங்க வந்து புரிஞ்சுங்களா? நம்பர் 1 1. சூப்பர். அவ்வளவுதான். 4 4. சூப்பர், நீங்க வாங்க.
1: அடுத்து
0: பதினாலு. தர்ஷினியும் தாராவும் சொல்லு. சச்சின் 1 பிரியாணி 4 ரெண்டு டைரக்டர் சொல்லு வெற்றிமாறன் வாங்க போறீங்க.
2: நீங்க வாங்க. 5 செகண்ட்ல 5 ஹீரோ என்ன?
1: ஹீரோ ட்ரிஷா சந்தா அனுஷ்கா

0: நாலு செகண்ட்ல நாலு காமெடி
1: அண்ணே யோகி பாபு
0: என்னது கேள்வி கேட்க கூடாது. யார் வரீங்க? யார் பிரைட்டா இருந்தா? இந்த பாப்பா தான். நீங்க வரீங்களா? நீங்க வாடா தம்பி. இல்ல அதிகம் வந்தா வரா. இந்த வா நான் பேசக்கூடிய

0: முடிச்சுப்போம். இன்னும் ஒரு நம்பர் முடிஞ்சிச்சா இப்ப வந்து சம்பந்தம் சம்பந்தம் எல்லாம் என்கிட்ட பேச போறீங்க. சொன்னதை திரும்ப சொல்லக்கூடாது, என்னது கேள்வி கேட்கக்கூடாது. யார் வரீங்க, யார் பிரைட்டா இருந்தா இந்த பாப்பா தான் நீங்க வரீங்களா? நீங்க வாடா தம்பி, இல்ல அதிகம் தான் வரான். நான் பேச போறேன், நான் பேச சம்பந்தம் இல்லாம எனக்கு பேசணும். சொன்ன வந்து திரும்ப சொல்லக்கூடாது, எதையும் கேள்விக்கூடாது, நல்லபடியா தான் பேசணும். ஓகேவா, ஆரம்பிக்கலாம். வா வா, அது எல்லாம் காசு போட்டேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு பேர் சொல்லு.
1: எனக்கு பிரியாணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் ரொம்ப பிடிக்கும்?
1: எதனால மணல் பறகுது,
0: மணல் பறக்குதா காத்தா?
1: குப்பத்தொட்டி புள்ளாயிடுச்சு.
0: இவன் என்ன செருப்பு பிஞ்சிச்சுன்றா, குப்பத்தொட்டி புள்ளாயிடுச்சு, வாடா வாடா இருக்கடா, அவுட் ஆகல. இன்னும் ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க?
1: அந்த நாய் நடக்குது,
0: நாய் நடக்குது. கைஸ் நோட் பண்ணீங்க, நாய் நடக்குது. வேற
1: ஐயோ ரெட் கலர் நல்லா இருக்கு.
0: வேற என்ன கலர்லாம் ரொம்ப பிடிக்கும்?
1: சன்ரைஸ் ஆகுது.
0: சன் செட்டுடா டே. ஓகேடா ஓகேடா, ரைவா நீ பதட்டமா பேசுவோம். இந்த கேம் நல்லபடியா முடிச்சிடா. சூப்பர் சூப்பர், இவங்களா கை தட்டிடலாம் கைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற என்ன வரீங்களா, வேற என்ன வரீங்களா? பண்ணி பாப்பா. சரி ஓகே கைஸ், அப்படியே வந்து வைப்பை கண்டி பண்ணுங்க. பை பை பை. நேரில் நான் திரும்ப வரேன். எனக்கு ரெண்டு ரெயின்போ போது 102.8 என் சுண்டல் மனதோடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 5:15 அறுநொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா ராக் பீச்ல இருந்தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆர்ஜேவும் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஆல் கிரிக்கெட்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. அவரோட இணையெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுடலாம்.

0: 5:34 நொடிகள். இது அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா ராக் பீச்ல இருந்தா நம்ம அஜய் ஜார்ஜ் ராக்கா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ அவரோட மீண்டும் இணையலாம்.
1: ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாமா?
2: இருக்குங்க, சொல்லவே இல்லை.

0: நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணா குண்டுமல்லி கனகாமரம் அரும்பு நாலு சாமந்தி தட்டவள
1: அஞ்சு சார் ஓகே நாலு செகண்ட்ல நாலு காமெடி நேம்
0: படிவல் சார் விவேக் சார் யோகி பாபு சார்
1: நாலு ஓகே ஃபைன் மூணு செகண்ட்ல மூணு கிரிக்கெட்
0: ரோஹித் சர்மா தோனி சச்சின்
1: ஓகே ரெண்டு செகண்ட்ல ரெண்டு சாப்பாடு
0: பிரியாணி சாம்பார் சாதம்
1: ஓகே ஒரு செகண்ட்ல ஒரு பாட்டு என்ன படம் பேர்தான் சொல்லணும் என்ன படம் படம் பாக்கதான் சுந்தர பாண்டியன்
2: பரவாயில்லையா
1: சந்தானம் ஒரு மிட் மூவி ஹீரோ வந்து ஜெயம் ரவி
2: ஜெயம் ரவி
1: something something சரி ஓகே நீங்க சாங்ஸ் எல்லாம் பாடுவீங்களா பாட்டு எல்லாம் பாடுவீங்களா
2: ஏன்னா
1: ஒரு பாட்டு பாடுங்க ஏ ராஜா சார் பாருங்க நான் பாடுங்க
2: ராஜா சார்
1: புது பாட எடுத்து குடுக்கிட்டா பாக்கெட்டே வச்சிருக்கேன் ரெண்டு புட்டு பாடுங்க ப்ரோ
2: ஒன் டூ இருங்க இருங்க
1: ஒரு செகண்ட்ல ஒரு பாட்டு ஒன்னு எஸ்கேப் ஆயிட்டீங்க ஃபுல்லா பாடுங்கன்னா
2: இதயம் பறித்தானி நீ எனது கனவில் வருவே எழாமல் இருக்கிறேன் உன் சுவாசம் உயிரை தொடவே விடாமல் பிடிக்கிறேன்
1: சூப்பரா பாட்டீங்க கௌதம் ஓகே நீங்க வந்து வாக்கிங் கண்டிப்பா நேரடியாக நான் திரும்ப வரேன் எழுந்திருக்கிறத போறேன் இப்போ புது யூஸ் பிள்ளைட்டு என்று உங்கள் மனதோடு

0: அலையோடு விளையாடு ஷோ இன்னைக்கு ராக் பேஸ்ல இருந்தாங்க போயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க யாருமே விட்டு வைக்கிறதா இல்ல. கேம் ஷோ ஃபன் அப்படி இப்படின்னு நிறைய பேரை இழுத்து வச்சு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா இவர்கிட்ட யாரெல்லாம் மாட்டிருக்காங்க அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம். ஹலோ ஜார்ஜ்,
1: ஏழுமலை சொல்றதுக்கு வந்து ஏழு மலை தாமனா மாதிரி யோசிச்சு சொல்றீங்க. சரி வாங்க, எதுக்காக நீங்க பேச்சு வந்திருக்கீங்க?

0: ரெயில் டைம்ல சும்மா அப்படி காத்து வாங்கிட்டு போலாம் நம்ம பீச்சுக்கு வந்தனா
1: உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன். இது வரைக்கும் இந்த விஷயம் நான் செஞ்சு எனக்கு சலிச்சதே கிடையாது. எப்பதை செஞ்சா கூட முதல்ல செய்யும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்ற விஷயம் என்ன சொல்றீங்க?
0: அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு மெயினா வந்து கிரிக்கெட்னா பிடிக்கும். அதனால நீங்க எந்த டைப் எழுப்பி கொடுத்து
1: விளையாடுங்களா? நீங்க
2: பண்ணுவீங்களா?
1: மெசேஜ் பண்ணும்போது ஸ்மைலிஸ் இருக்கும் பாத்தீங்களா மெசேஜ்ல? அந்த ஸ்மைலிஸ் ராங்கா அனுப்பி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும்.
0: நிறைய நம்மளுக்கே தெரியும் பண்ண முடியாது. பேசுறீங்களா?
1: சூப்பர் ஸ்டார் படத்துல இருந்து ஒரு பஞ்சு இல்லை. ஒரு மூணு சொல்லணும் டப்பு டப்புனு ராபிட் ஃபயர்ல.
0: ஒரு தடவை சொன்னா மூணு தடவை
1: சரிங்க, ராபிட் ஃபயர் போயிடலாம். உங்களுக்கு இந்த கேம் கரெக்டா இருக்கும். அஞ்சு செகண்ட்ல அஞ்சு கிரிக்கெட்டர் நேம், இந்தியன் பிளேயர்ஸ் இல்லாத நேம்,
0: இந்தியன் பிளேயர்ஸ்
1: இல்லாத நேம்.

0: நீங்க கலந்துக்கிறீங்களா
1: என்ன எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரோட் ஆட்டி பேச
0: மாட்டாரு.
1: கேம் ஓடுமா சம்பந்தம் சம்பந்தமா என்கிட்ட பேசணும். ஏழ்மலை நீங்க ஆரம்பிங்க. என்னன்னா என் சம்பந்தமா பேசணும், சொன்னதை திரும்ப சொல்லக்கூடாது, என்ன எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச புட்டு
0: பீச் அழகா இருக்கு.
1: ஏன் அழகா இருக்கு?
0: நிறைய பேர் வாக்கிங் போறாங்க.
1: அதனாலயா
0: மரம் நல்லா அசையுது?
1: மரம் அசையுதா?
0: காக்கா பறந்துட்டு இருக்கு.
1: வேற நல்லா இங்க பறந்துட்டு இருக்கு.
0: குப்பை தட்டி மெயின்டைன் பண்றாங்க.
1: நல்லா மாட்டுறாங்களா?
2: என்ன
1: மருந்து?
2: குழந்தை அழுவான்.
1: குழந்தை இருக்கா?
2: நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் விளையாடலாம்.
1: விளையாட போயிடுவீங்களா?
2: நேத்து முட்டை சாதம் சாப்பிட்டா வயிற்று கலக்குது.
1: நேத்து சாப்பிட்டது இன்னைக்கு கலக்குதா?
2: போன வாரம் தான் படத்துக்கு போனா.
1: என்ன படம்?
2: ஜோ. அந்த டீ சாப்பிட போலாமா?
1: டீ யார் சாப்பிடுங்க? யாரு காஃபி பிரியர்?
2: ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம்னு நினைக்கிறேன்.
1: இப்பதான் ஒர்க் போறீங்களா? ஈவினிங் ஷிஃப்டா உங்களுக்கு?
2: நைட் ஐபிஎல் யாரா இருக்குன்னு தெரியல.
1: மேட்ச் மேட்ச் பாப்பீங்களா?
2: காலையில இட்லி சாப்பிட்டா.
1: காலையில என்ன சாப்பிட்டீங்க?
2: மேட்சா? சச்சின் விளையாடுற மேட்ச் தான் பாக்கணும்.
1: சச்சின் விளையாடுறது நைட்டு?
2: செம்ம வெயில் இன்னைக்கு.
1: ஈவினிங் சமயங்க இது.
2: மழை பெய்யற மாதிரி போன வாரம் தெரிஞ்சது. ஆனா
1: போன வாரம் மழை பெஞ்சுது.
2: ஆனா சாயந்தரம் வந்து டீ சாப்பிடணும்னா எப்பயுமே
1: டீ டீ என்று ரெண்டு வகையை ரெண்டு அடையை யூஸ் பண்ண விட்டு நல்லா டக்கு தரல. அவரு உங்களுக்கு கைதல் கொடுத்துடலாம். கொடுங்க ஏழ்மலை, இதாவது கொடுங்க. ஓகே, நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன். உங்களுக்கு என்ன பாட்டு தோணும்னு சொல்றீங்களா? ஓகே, இப்ப வந்து உங்க ஃப்ரெண்டு இப்ப ஏழ்மலை கூட பைக்ல போறீங்க, ஒரு ஒன் வேல போறீங்க. நீங்க சொல்றீங்க ஒன் வேலாம் போக கூடாது, தப்பு உழைஞ்சே போயிடலாம் சொல்றீங்க. ஏழ்மலாம் சொல்ற போடா பாத்துலாம்னு சொல்லிட்டு போறாரு. போனீங்கன்னா டிராபிக் பிஸியில மாட்டிக்கிட்டீங்க, ஃபைன் போடுறீங்க. அவரை பார்த்து ஒரு பாட்டு மனதை தோடுது. என்ன பாட்டு? நிறைய பேர் இல்ல பீச்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான். அங்க கொஞ்சம் பேர் இங்க கொஞ்சம் பேர் நல்லா புல் மூணு. அப்படியே பிரீஸ் தென்றல் காத்து உங்க முகத்துல அடிக்குது. அப்படியே ரஜினி சார் பாக்கல ஜோடி நடந்து போயிட்டு இருக்கீங்க. என்ன பாட்டு உங்களுக்கு தோணுது?
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

கேமு அப்படின்னு சொல்லி கலக்கலாம். இன்னைக்கு ராக் ஷோல அலையோடு விளையாடு ஷோ போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் தான் அங்க இருக்காரு. ஸோ அடுத்ததான் யாரோட பேச போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்து நம்ம ஆர்ஜேவா பேசுங்க அப்படின்னு சொன்னா டபால்னு லைன் கட் ஆயிடுச்சுங்க. சோ இந்த வாட்டி நான் கண்டிப்பா நிறைய பேரை பிடிச்சி வச்சிருக்கேன், அவங்களோட நான் பேச போறேன். பூஜா ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜார்ஜ் கூட இணைஞ்சிடலாம். ஹலோ ஜார்ஜ்.
1: எஸ் தோ வந்துட்டேன், வாங்க போலாம் சோக்கல. நம்மள்ட்ட அடுத்து பேசுறதுக்காக டூ கேர்ள்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: தாரா.
1: தாரா, உங்க நேம்? தாராவா?
2: ஜனனி.
1: ஜனனி, ஓகே. எதுக்கு இன்னைக்கு பீச்சுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்?
2: சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்தோம்.
1: டைம் ஸ்பெண்ட் வந்திருக்கீங்க நீங்க?
2: அதுக்குதான்.
1: அதுக்குதான் உங்க ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னெல்லாம் வந்து ரெண்டு பண்ணீங்க?
2: வந்ததுல இருந்து சாப்பிட்டோம், போய் அங்க
1: ஒருத்தவங்க நல்லா அழகழகா போட்டோ எடுத்து கொடுப்பாங்க வச்சுங்களா. ஆனா வந்து யார் ரெண்டு பேரும் நல்லா போட்டோ
2: எடுப்பீங்க?
1: உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க நல்லா போட்டோ எடுத்துட்டு வச்சுங்களா, அந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப சன் கொஞ்சம் பேச கிடப்பில சொல்லி எடுப்பீங்க. உங்களுக்கு ரெண்டு போட்டோ எடுக்க சொன்னா கடமைக்கு ரெண்டு எடுத்து உங்களே கன்வின்ஸ் பண்ணுவாங்க நல்லா தான் இதுல என்ன குறை
2: அப்படின்னு.
1: இருங்க இருங்க இருங்க, சம்பந்தப்பட பேச்சு வரா இருங்க. அப்படிதானே? ஒரு பொய் ஓகேவா? அந்த பொய்

0: வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம். ஓகே, உங்களை பத்தினா ரெண்டு விஷயம், கைண்ட் ஆஃப் நல்லா சாப்பிடுவேன், குக் பண்ணுவேன், அது மாதிரி ரெண்டு விஷயம், அதுல மூணு விஷயம் ரெண்டு ஒண்ணும் இருக்கு. ஆரம்பிக்கலாமா?
1: நிறைய ஊர் சுத்துவேன்,
0: அப்புறம்
1: சுத்துவாங்க
0: அனுபமா போயிட்டு நீங்களே பேசுங்க, ஆரம்பிக்கலாமா? சம்பந்தம் சம்பந்தம் பேசணும், சொன்னதை திரும்ப சொல்லப்படுறது, என்ன கேள்வி கேட்கக்கூடாது. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு
1: என்ன
0: போகுது?
1: என்ன
0: செப்பல் இது? என்ன
1: கலர் வரீங்க?
0: எல்லா கேள்வியும் என்ன கேட்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். ஆட்டத்தோட ரூல்ஸே அதான், என்ன கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டு அவுட் ஆகிட்டீங்க, போங்க. சரி ஓகே, உங்க ரெண்டு பேரும் டேலண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோமா? என்னன்னா டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்லப்படுதாருங்க, வாங்க. ஓகே, ஒன் டூ த்ரீ இருக்கு இல்லையா? ஒன் டூ த்ரீ, ஒன்னு ரெண்டு மூணு, நான் சொல்லிட்டே இருப்பேன், தப்புன்னு இடத்துல ஸ்டாப் பண்ணுவேன். கூட்டத்துல இருந்து ஆரம்பிக்கணும், ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ், யார் ரொம்ப தூரம் பேசுறீங்கன்னு பாக்கலாம். ஓகேவா? ஆரம்பிங்க, நம்பர் த்ரீ அப்படியே ஆரம்பிங்க, கண்டிப்பா வரணும்.
1: பண்ணிட்டாங்க,
0: வாங்க சுத்தமா கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க பாக்கலாம். நம்பர் த்ரீ நேரங்களை நான் திரும்ப

0: 6:12 PM 92.8 அலையோட விளையாட நம்ம அஜய் ஜாஸ் ராக் பீச்ல இருந்தாங்க. பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அடுத்ததா யாரோட பேச போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மள்ட்ட பேசுவாங்க. இன்னொருத்தர் சோலோவா வாக்கிங் போயிருந்தாரு. அவரோட பிடிச்சு வச்சிருக்கோம், பேசலாமா? வாங்க.

0: சொல்லுங்க.
1: கூகுள் கூகுள் கூகுள் அப்ப வந்து ஈவினிங் வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க இல்லையா? இது வந்து மார்னிங்ல வருவீங்களா இல்ல ஈவினிங் உங்களுக்கு பிடிக்கும் பீச்?
2: ஈவினிங்
1: மார்னிங் எல்லாம் வர மாட்டீங்க. சரி ஓகே, உங்களுக்கு சோலோவா பீச்சுக்கு வரதுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்கா பீச்சுக்கு வரதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க?
2: சோலோவானா நிறைய நியூஸ்லாம் பாக்கலாம்.
1: ஓகே,
2: இதே பசங்க கூட வந்தா பாக்க
1: மாட்டாங்க.
2: ஆமா
1: பாக்க விட மாட்டாங்க. அது ஒரு பண்ணு, இது ஒரு பண்ணு.
2: ஆமா
1: ரெண்டு பண்ணு. சரி ஓகே. இப்ப வந்து எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது, எனக்கு இந்த விஷயம் பிடிக்க சும்மா சொல்றீங்க வீட்டுல. அது உடனே அதை அவங்க பெருசா எடுத்துக்கிட்டு இந்த விஷயம் பிடிக்காது பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லி கடைசியில் நம்மளே இந்த விஷயத்த பிடிக்காம ஆக்கிடுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு நடந்து இருக்கா?
2: அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா இன்னொன்னு முடியாதான்
1: அது. இப்ப என்ன சொல்லுவாங்க,
2: இந்த வீட்டுல சாப்பாடு பூரி செய்வாங்க.
1: சரி,
2: பூரி சாரு மாட்டான். அது ஏதோ ஏதோ சம்திங் ஏதோ தொட்டுக்கையா அது என்னன்னு தெரியல, புரியாம போயிடுச்சு.
1: சரி,
2: அது வேணாம் சொல்லிட்டேன். அது அப்படியே ஃபாலோ பண்ணி அவளுக்கு பூரி போடுறாங்க, தனியா சப்பாத்தி போடுறாங்க. அந்த மாதிரி
1: ரெண்டு சரி என்ன பண்ணுவாங்க? மூணு சூப்பர். மூணு
2: இப்போ சைக்கிள் திருட்டா போயிட்டா எங்க சுத்துற எங்க நீங்க
1: கரெக்ட். என்ன பெருமாள் ஆள பக்கம் இல்ல, எப்படி இருக்க? நாளா லாஸ்ட் ஒன்
2: மரியாதை கிட்ட
1: பாதி கிடைச்சிட்டு வேலை கூட்டிங்க.
2: மரியாதை கிட்ட போனா மரியாதை கிட்ட
1: போனா ஓகே. அந்த அஞ்சு மணி இப்ப நாலு செகண்ட்ல நாலு ஹீரோயின் அமைச்சரை மாட்ட போகிறார். மூணு செகண்ட்ல மூணு சயின்டிஸ்ட்
2: ஏபிஜே அப்துல் கலாம்.
1: சரி ஓகே, ஒன்னு ரெண்டு
2: ரெண்டு
1: முடிச்சு போச்சு. ஒரு செகண்ட்ல ஒரு பாட்டு
2: ஒரு பாட்டு
0: நன்றி, நீங்க
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: அலை ஒளிவில் நிகழ்ச்சியோட

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் இம்மாதம் 3 தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15 செவிலியர்களுக்கு இந்த விருதினை அவர் வழங்கினார். அப்போது உரையாற்றிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலமின்றி மருத்துவ சேவையில் ஈடுபடும் செவிலியர்களின் பணி இன்றியமையாதது என்று தெரிவித்தார். நோயாளிகளை கருணையுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இவ்விழாவில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உயிர்களை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றும் செவிலியர்கள் சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்துவதோடு மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்தில் பங்காற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலக செவிலியர்கள் தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தினமான மே 12 தேதி ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை 6 பயணம் மேற்கொள்கிறார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, இத்தாலி, ஸ்வீடன் மற்றும் நார்வே நாடுகளுக்கு பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் பிரதமர் அங்கு அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை சந்தித்து பேசுகிறார். அப்போது எரிசக்தி, பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் உள்ளிட்ட இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு மன்னர் வில்லம் அலெக்சாண்டர் மற்றும் ராணி மேக்சிமாவை சந்தித்து பேசுகிறார். மேலும் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடனும் பாதுகாப்பு, புதுமை, பசுமை, நைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார்.
0: அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3 முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டது.

0: மாநிலத்தின் முதலமைச்சராக திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். குவஹாத்தியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் 4 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 126 உறுப்பினர்களை கொண்ட அஸ்ஸாம் சட்டமன்றத்தில் 102 இடங்களை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் இம்மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வினாத்தால் வெளியான குற்றச்சாட்டு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறு தேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும், ஏற்கனவே பதிவு செய்த தகவல்களே எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மேற்காசிய மோதலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தியை நாள் ஒன்றுக்கு 36,000 டன் என்ற அளவிலிருந்து 54,000 டன்னாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், கடந்த சில மாதங்களாக பல நாடுகளில் பெட்ரோல் மற்றும் எரிவாயுவின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதோடு எரிபொருள் பற்றாக்குறையும் அந்நாடுகள் எதிர்கொள்வதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்தியாவில் இதன் விலை சீராக இருக்கிறது என்றும், பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு 60 நாட்களுக்கும் சமையல் எரிவாயு 45 நாட்களுக்கும் கையிருப்பில் உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். மேலும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு மாற்று எரிசக்தியை பயன்படுத்த தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நாளை காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: முதலமைச்சருடன் 5 அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை காலை 9:47 நடைபெறும் இந்த பதவியேற்பு விழாவில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன், மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பிஜேபி 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன.
0: தமிழக சட்டப்பேரவையின் தலைவராக திரு ஜே சிறி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு ரவிசங்கர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் வாழ்த்து பேசினர். இதற்கிடையே தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டுத் தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழிலாளர்கள் சந்திக்கும் நெருக்கடிகளை குறைக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்த அரசு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற தொழிலாளர் சீர்திருத்தங்கள் குறித்த வருடாந்திர உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், 10 ஆண்டுகளுக்கு முன்பு 29 கோடி மக்களுக்கு கிடைத்த சமூக பாதுகாப்பு தற்போது 94 கோடி மக்களுக்கானதாக அதிகரித்துள்ளது என்றார். புதிய தொழிலாளர் சட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், இதன் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படும் என்று கூறினார். பொதுத்துறை வங்கிகள் 2025-26 நிதியாண்டில் 198,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அதிகபட்ச நிகர லாபத்தை பெற்றுள்ளன. தொடர்ந்து 4வது ஆண்டாக பொதுத்துறை வங்கிகளின் நிகர லாபம் அதிகரித்து வருகிறது. வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின்

கடன் தேவைகளை பூர்த்தி செய்தல் மற்றும் நிலையான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பொதுத்துறை வங்கிகள் மேற்கொண்டு வருவதையே இந்த நிகர லாபம் உணர்த்துவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டு நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளின் மொத்த பண பரிவர்த்தனை 283 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டை விட 12.8% அதிகமாகும். வங்கிகளின் மொத்த வைப்பு தொகையும் 10.6% உயர்ந்து 156 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது வங்கிகளின் மேல் வாடிக்கையாளர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையையும் வங்கிகளின் வலுவான நிதி திரட்டும் திறமையையும் பிரதிபலிப்பதாகவும் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. 2025-26 நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகளின் சொத்துக்களின் மதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளதோடு மொத்த வாராக்கடன் 1.93% குறைந்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் பொதுத்துறை வங்கிகள் போதுமான மூலதனத்துடன் லாபகரமாக இயங்குவதோடு வலிமையான அமைப்பாக திகழ்கிறது என்றும் தெரிவித்துள்ள நிதி அமைச்சகம், வரும் 2047 ஆண்டிற்குள் விக்சித் பாரத் எனும் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் பொதுத்துறை வங்கிகள் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் இம்மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒரு சின்ன நினைவூட்டல், என்னன்னா இன்னைக்கு முதன்மை அலைவரிசையில 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு கிராம உழவர் கே ஜெயக்கொடி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அத்தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்திகளும், தென்னை பராமரிப்பு குறித்து இடம்பெறும். நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பாடலை கொடுத்தல்லாம். நீங்க மறுபடியும் அழைக்க வேண்டிய அலைபேசி நம்பர் சொல்றேன், 2271760 2275 2330. வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். பவுனையில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ரைட். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: சென்ட்ரல் வரும் சேரும் படம் வேணும் மேம். அதுல வந்து புதிய பறவை சொல்லலாம் மேம்.
0: ரைட். இந்த பாடல் ஏன் பிடிக்கும், என்ன ரீசன்?

0: आपके साथ जो ये टाइम हम यहाँ बिता रहे हैं ये अपने
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நம்ம கூட இன்னொரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு பொன் மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: பாளையம்.
1: சரி சார், சௌரியமா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: நாம் நலம், நாங்கள் நலமா, எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இருவர் நலமா?
1: எல்லாரும் நலம் சார். ஓகே, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: அலை மழை பொழியும் புவி அலையும் அந்த இடியும் மின்னலும் தாங்கும் நேரம் நீ நினைத்தால் ஆகாதது எதுவுமே இல்லை என பாடல் வழியே சொல்ல வருகிறது ஒரு பாடல்.
1: ஓகே,
2: நான் போட்ட சவாலாய் பாடலை கொண்டு வருவது திருச்சி லோகநாதனுடைய மகன் டி எல் மகராசன் ஒரு துள்ளலான பாடலை நீங்களும் நாங்களும் நேயர்களோடும் எங்கள் நிகழ்ச்சி அமைப்பாளர் பொறுப்பாளரோடு துள்ளிசைய கேட்டு ரசிப்போம்.
1: அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். என்ன படம், என்ன பாடல்?
2: நான் போட்ட சவாலாய் நெஞ்சே உன்னாசி என்ன?
1: ஓகே சார், ஓகே, நன்றி சார்.

0: 9:51 ஆகுது. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: நான்
1: சைதராபட்ல
0: பேசுறேன். ஏன் பிடிக்கும் உங்களுக்கு? சரிமா சரிமா,
1: நல்லா இருக்கும். நீங்களே கேளுங்க, நீங்களே மாறிட்டீங்க.
0: உங்க கூட சேர்ந்து நாங்களும் பாடல் கேட்க தான் போறோம். அழைத்தமைக்கு ரொம்ப நன்றிமா.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நேர்களே. நேர்கிட்ட பாடலை கேட்கலாம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2271760 2275230 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
2: Здесь любим.

0: என்ன
1: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: சாமி படத்துல இருந்து ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு எனக்கும் உண்மை அந்த பாடல்.
1: சரி சரி, ஓகே, பாடல் ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
0: இல்ல, மகதி பாடி இருப்பாங்க, அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
1: ஓ, ஓகே ஓகே சார், ஓகே சார், ரைட்.
0: படத்துலயும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும்.
1: ம்,
0: இந்த மாதிரி மியூசிக்ல கேக்கிறதுக்கும் நல்லா இருக்கும்.
1: சரி சார், அழைத்தமைக்கு நன்றி.
0: சாயங்கால வேலையில இந்த பாடல் கேட்டா ஒரு துள்ளலாவும் இருக்கும்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே சார், அழைத்தமைக்கு நன்றி. நேர்களே, நேர்கேட்ட பாடலை கேட்கலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2271760 2275 3 0 நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நிகழ்ச்சியில நம்ம கூட இணைய போற அந்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி வன்னிய பாலிசு. ரமேஷ் சார், மட்டும் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா இருக்கிறோம்.
0: ஓகே சார், ரைட். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு அண்ணாமலை படத்துல இருந்து ரெக்க கட்டி பறக்கு தாடி அண்ணாமலை சைக்கிள், ஒரு அற்புதமான வைரமுத்து பாட்டுங்க. இந்த பாடல் கேட்டீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு சந்தோஷப்படுவாங்க.
0: ஓகே சார், இந்த பாடல் உங்களுக்கு எதனால பிடிக்கும்?
1: நன்றி மேடம்.
0: ஓகே சார், நன்றி.
1: நன்றி.

0: விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் வரை வரலாம் கங்காதர பேசுறேன்.
0: ஓகே சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சிக்கரன் பத்திரப்பட்டம் ஜீதோ இதோ என் பாடல்.
0: ஓகே சார், அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேம்.

0: நேயர்கள் கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். அப்போது உரையாற்றிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலமின்றி மருத்துவ சேவையில் ஈடுபடும் செவிலியர்களின் பணி இன்றியமையாதது என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் தொழிலாளர்கள் சந்திக்கும் நெருக்கடிகளை குறைக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்த அரசு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இம்மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும், மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட சமூக ஊடகப் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நாளை காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். சீனாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திறன் போட்டிகளின் தகுதிச் சுற்றில் புதுச்சேரியைச் சேர்ந்த தேசிய திறன் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற செல்வி ரேஷ்மா என்கிற ஸ்ரீநிதி மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற திரு ஷரண் யஷ்வந்த் ஆகியோர் பங்கேற்கின்றனர். ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 அகமதாபாத்தில் தொடங்கும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேர்களே, நம் தொடர்ந்து இணையலாம் மனம் விரும்புதே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை மனம் விரும்புதே. பாடல் நீங்களும் கேட்கணுமா? உடனே டயல் பண்ணுங்க 2271760 2275 2 3 0. வெளியூர் நேயர்கள் 04 13 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்ட தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நன்றிமா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை. நேரு
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சி மனம் விரும்புதே, நம்ம கூட ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? ஓகே சார், அழைத்தமைக்கு நன்றி சார்.
3: தேங்க்ஸ் மேடம்.

0: சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழி கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாய மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை

0: இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாமி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமையவுள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாங்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவ கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23 உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390 825 உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். என்சிஇஆர்டி மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான என்சிஇஆர்டி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாட புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000 மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகர். பேசுகிறேன் சுப்பிரமணிய பாரதி.

சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேயர்கள் கேட்டு நிகழ்ச்சி மானம் விரும்புது. உங்களுக்கு பிடித்த பாடலும் மானம் விரும்புதே நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா 2271760 2272523 நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நம்ம கூட இன்னொரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: ஒவ்வொரு பூக்கள் பாட்டுல ஒன்று.
0: சரி சார், ஓகே, அழைத்தமைக்கு நன்றி சார்.

0: நேர்களே, புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர், ராஜேஸ்வரி நகர், திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி, எஸ் வி பட்டேல் சாலை பகுதி, தியாகராஜா வீதி பகுதி, அண்ணா சாலை பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி பகுதி, பாரதி வீதி பகுதி, ஜமீன்தாரர் கார்டன் பகுதி, குமரகுரு பள்ளம் பகுதி, செல்லான் நகர் பகுதி, ராஜராஜேஸ்வரி நகர் பகுதி, காமராஜர் நகர் பகுதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரிமன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி பகுதி, வைசியாஸ் வீதி பகுதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி பகுதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ் எஸ் பிள்ளை வீதி பகுதி, ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சி சாலை பகுதி ஆகிய இடங்களில் நாளை புதன்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈராமா முருகன், இளமாங்கலம்.
0: ஓகே சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து தாயின் மணிக்கொடி. பாடல் வந்து நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்குற பூவல்லவா, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே சார், அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி மேடம் விரும்புதே. நம்ம கூட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் முதல் வசந்தம், பாடல் மாநாடு கோடி பூவாடா, அந்த பாடல் வருகிறேன் மேடம்.
0: சரி சார், ஓகே, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். அடுத்த மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி மேடம்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட அடுத்த கலர் யாரு? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். யாரு, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அன்பு, இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து தவம் இன்றி கிடைத்த வருமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமேனு. இந்த பாட்டினுடைய இசை, காட்சி அமைப்பு, வரிகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. அழைத்தமைக்கு நன்றி சார்.
1: ரொம்ப சந்தோஷம் மேம். இந்த நாள் சிறப்பாகட்டும். வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன். பாய் மேம்.
0: நன்றி சார், நன்றி.

மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் நிறைய பாடல் கேட்டு ரசிச்சாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாடல் கேட்கணும்னா நாளைக்கு திரும்பியும் ஈவினிங் 6:20 மேல ட்ரை பண்ணுங்க. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். அரசியல் மற்றும் வர்த்தக சூழ்நிலை காரணமாக உலகம் ஒவ்வொரு நாளும் நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் இந்தியா அந்த நெருக்கடிகளை வாய்ப்புகளாக மாற்றி வருகிறது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் தாய்மொழி, இந்திய அறிவின் பாரம்பரியம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கல்வியை அடிப்படையாக கொண்ட ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை அரசு தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்கும் வகையில் ஆலோசனைகளை வழங்குவதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த் குமார் தலைமையிலான உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆலோசனையின் பேரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் கொல்கத்தா, பஞ்சாப், ஹரியானா மற்றும் மும்பை உயர்நீதிமன்றங்களைச் சேர்ந்த நீதிபதிகள், மத்திய பொதுப்பணித்துறை இயக்குநர் ஜெனரல் மற்றும் உச்சநீதிமன்ற பொதுச் செயலாளர் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். ஏனாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை 3 கட்டங்களாக நடைபெறும் இப்பயிற்சி முகாமில் 140 பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் தற்போது நடைபெற்று வரும் IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் குஜராத், ஹைதராபாத் அணிகள் விளையாடுகின்றன. முதலில் களமிறங்கிய குஜராத் அணி சற்று முன் வரை 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ண

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஏய், இங்க தாதா கிங்.
4: FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

அண்ட் வென் யூ லிசன் டு கே பாப் இட்ஸ் நாட் இட்ஸ் இன் கம்ப்ளீட் வென் யூ டோன்ட் லிசன் டு பிடிஎஸ். ஸோ கமிங் அப் நெக்ஸ்ட் இஸ் கோல்ட் பிளே ஃபீச்சரிங் பிடிஎஸ் வித் மை யூனிவர்ஸ். திஸ் இஸ் கோயிங் அவுட் டு மிஸ்டர் ஜெயசீலன்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து ஒரு நல்ல பாடல் வருது. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானந்த். தேன்சிந்துதேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது நாட்டாமை திரைப்படத்திலிருந்து பாடல். யார் யார் பாடியிருக்காங்கன்னா மனோ, அப்புறம் சுஜாதா அவர்கள் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்து தேவான். வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அப்புறம் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன்சிந்து தேவானம். தேன்சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது தங்கமகன் திரைப்படத்திலிருந்து பாடல். யார் யாரு பாடியிருக்காங்கன்னா, SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறாங்க, கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 இது தேன் சிந்துதே வானம். தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில அடுத்ததாவது தர்ம பத்தினி திரைப்படத்திலிருந்து பாடல், இளையராஜா அப்புறம் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

0: ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர் பகுதி, ராஜராஜேஸ்வரி நகர் பகுதி, திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி பகுதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி பகுதி, எஸ் வி பட்டேல் சாலை பகுதி, தியாகராஜா வீதி பகுதி, அண்ணா சாலை பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி பகுதி, பாரதி வீதி பகுதி, ஜமீன்தாரர் கார்டன் பகுதி, குமரகுருபல்லம் பகுதி, செல்லான் நகர் பகுதி, ராஜராஜேஸ்வரி நகர் பகுதி, காமராஜ் நகர் பகுதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி பகுதி, வைசியாஸ் வீதி பகுதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி பகுதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ் எஸ் பிள்ளை வீதி பகுதி, ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சி சாலை பகுதி ஆகிய இடங்களில் நாளை புதன்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதி வானம். நிகழ்ச்சியில அடுத்ததா ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறார்கள், கேட்கலாமா?

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
7: புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்துதி வானல். நிகழ்ச்சியில அடுத்ததாவது பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா அவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது எஜமான் திரைப்படத்திலிருந்து பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கும் பாடல். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்னு நினைக்கிறேன். ரொம்ப தெரிஞ்ச பாடல், கேட்கலாமா?

0: சதவீதமும்
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தேவானம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். வர பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் கேஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
4: I love, love, love, love, love, love, love.

கேட்டுட்டு இருக்கிறோம் தேன் சிந்துதே பானம். நிகழ்ச்சியில அடுத்ததாவது உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து பாடல், மனோ கே எஸ் சித்ரா அவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன். திரைப்படத்திலிருந்து பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல்.

அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் நீரங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர் பகுதி, ராஜராஜேஸ்வரி நகர் பகுதி, திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி பகுதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி பகுதி, எஸ் வி பட்டேல் சாலை பகுதி, தியாகராஜா வீதி பகுதி, அண்ணா சாலை பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி பகுதி, பாரதி வீதி பகுதி, ஜமீன்தாரர் கார்டன் பகுதி, குமரகுருபள்ளம் பகுதி, செல்லான் நகர் பகுதி, ராஜராஜேஸ்வரி நகர் பகுதி, காமராஜ் நகர் பகுதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி பகுதி, வைசியாஸ் வீதி பகுதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி பகுதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ்எஸ் பிள்ளை வீதி பகுதி, ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சி சாலை பகுதி ஆகிய இடங்களில் 13/5 புதன்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்படுகிறது. சிந்ததே வானம் நிகழ்ச்சியில அடுத்ததாவது ஊரு விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல், மனோ ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல்.

0: சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா வருது கோபுர வாசலிலே. திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

உங்களுக்கு இணைத்தானும் நல்லவே கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இயற்கை பூச்சி விரட்டிகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல், காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், உலகம் எதிர்கொள்ளும் முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்கள், வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழமுது, தமிழ் மொழியின் பெருமை குறித்து முதன்வர் வேவ் மகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ, குழந்தைகளுக்கு வரும் தலசீமியா நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:50 முதல் 8:55 வரை நாம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ லைவ் கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள், புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒன்று இரண்டுக்கு ஹாய் ஸ்நேகிதியே, அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அண்ணுசாமி, மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் நீலம் அருள் செல்வி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் லைவ், இதயம் காப்போம் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் பேராசிரியரும் மூத்த இருதய மார்பக அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் எம் நாச்சியப்பன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆனந்த். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

நேரம் 11 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10

இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, இதுவரை நாளை கேட்க உள்ள நிகழ்ச்சிகளின் உங்கள் நினைவிற்கு கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.